0: ஓடும் அப்புலியூர் மேவே சுத்த சிவஞான பெருமாளே. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் சிறப்பான ஒரு பாடல். சிவரை பற்றிய திருப்பு புகழை பாடும் பாடலாகவும் பெருமையை கூறுவதாகவும் எங்களுக்கு அருள் புரிவதாகவும் இருந்த பாடலை கேட்கும் பொழுது, இப்பொழுது ரேவதி அவர்கள் பாடும் வழியிலே நான் கவனித்த அந்த சொத்தொழிவு அழகாக வருகின்றது. நல்ல சுவாசித்து செய்கின்றீர்கள். அவசரப்படாமல் இது எல்லாம் ஆறுதலாக அழுத்தம் திருத்தமாக அந்த சொற்களை அவதானித்து சொல்லை முழுமையாக கூறுகிறீர்கள். அதுதான் தேவை திருப்புகளிலே. திருப்புகழ் தேவை. நீங்கள் படிக்க அந்த பாடலுக்கு செல்வீர்கள், அங்கு உங்களுக்கு பயிற்றுவிப்பவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த அந்த திருப்புகழில் வரும் சொற்கள் மிகவும் மறைமுகமான கருத்துக்களாகத்தான் இருக்கும். பிரித்தெடுப்பது கடினம், ஆனால் அதை நீங்கள் அழகாக பிரித்து நாங்கள் தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் விளங்கக்கூடிய வகையில தந்திருக்கிறீர்கள். அற்புதமம்மா, சிறப்பு. நான் பொறுமையோடு இருந்து இன்று திருப்புகழ் கேட்க வேண்டும் போல் ஒரு எண்ணம் தோன்றியது. அது மகளின் பாயால் என்ற மகள் பாடியது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆதண்டத்தில் ஓடி வந்து திருச்சி திருமணம் கூற வேண்டும் என்று எண்ணி விட்டு கூறாமல் ஆரம்பித்து திரும்பி ஓடி வந்து விட்டு.
0: ஆமா, அப்பாக்கு அதை சொல்லி சொல்லணும், சொல்லி முடிக்கணும், அதுதான் கரெக்ட்.
1: அது ஓடி வந்து நானும்
0: அதுவும் அதுவும் ஞாபகத்துக்கு வரும்.
1: சிறப்பம்மா, சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து வகுப்புக்கு போகின்றீர்களா?
0: ஆமாமாப்பா, நாங்கள் வந்து அந்த ஸ்கைப்ல கத்து தராங்கப்பா, நல்லா கத்து தருவாங்க பொருளுடன்.
1: அது தெரிகிறது. நீங்கள் உங்களுடைய நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது வானொலியில் வந்து நான் அதை உணர்ந்து கொள்ள ஆசிரியர் என்ற ரீதியில என்னால் உணர முடியும் அம்மா. உணர்ந்தேன். நன்றாக இருந்தது, சிறப்பாக இருந்தது, தெளிவாக இருந்தது. கருத்தை நீங்கள் ஊன்றி அவர்கள் கருத்துக்களும் சொல்லித்தரணும். அந்த பொருளை உணர்ந்து நீங்கள் பாடும்பொழுது மேலும் சிறப்பாக இருக்கிறது இல்லையா? இலகுவாக இருக்கிறது இல்லவா? அந்த பொருளை உணர்ந்து நீங்கள் பாடும் பொழுது இலகுவாக இருக்கின்றது இல்லையா அம்மா? சிறப்பு. நன்றி. கேட்டவுடன் ஓடி வந்து சிறப்புகள் தந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
0: எனக்கு ஒரு திரைப்பட பாடல் உண்டாப்பா.
1: இப்ப வேணுமா? சரி, என்ன பாடல் வேண்டும் பிள்ளைக்கு?
0: நந்தா எண்ணிலா பாடுறேன்பா.
1: பாடுங்கள் பாடுங்கள். நான் பொறுமையோடு இருக்கின்றேன். பாடுங்கள்.
0: பாடுறேன்பா. ஒரு காதல் சாம்ராஜ்யம் கண்ணில் வரைந்தால் கனவின் மூடி சூடி கண்ணம் சிவந்தால் உறங்காத உள்ளம் நான் அறியாத பருவம் நிலவின்

0: இருந்தாலே தெய்வ சுகம், ஒரு காதல் சாம்ராஜ்யம் கண்ணில் வரைந்தார், கனவின் முடிசூடி கண்ணம் சிவந்தால்.
1: சிறப்பு, அப்பா கைதட்டி விட்டேன். சிறப்பான ஒரு பாடல் அந்த நந்தி அம்மா. உங்கள் திறமையைத்தான் நீங்கள் வெளியே தந்தீர்கள், நாங்கள் தான் உங்களை உற்சாகப்படுத்தி வரவேற்று திரும்ப. நீங்கள் இப்படி பாடிவிட்டு இங்கே எல்லாம் வாழ்த்துக்கள் எல்லாம் ஒருவர் எழுதின வேளையில எனக்கு பாடசாலை ஞாபகம் தான் வருகிறது. பாடசாலையில விளையாட்டு போட்டிகள் நடைபெறும், இல்ல விளையாட்டு போட்டிகள், அவர்கள் ஓட்ட போட்டியில் ஓடும்போது இங்கே வெளியே நிற்பவர்கள் ஓடுவார்கள், கச்சக்கம் ஆடி டேஷப் டேஷப் ஓடு ஓடு ஒன்னெல்லாம் உற்சாகப்படுத்துவார்கள். அதே போன்று ஒவ்வொருதரும் நீங்கள் ஒவ்வொருதர் உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பதை என்னால் பார்க்கக்கூடியதா இருக்கு, அந்த எண்ணம் தான் வருகின்றது. சிறப்பம்மா, இந்த அம்சம் எங்களுக்கு வேண்டும். இவரை விட நான் பாடுவேன், எனக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்படியான எண்ணங்களோ யாருக்கும் இல்லை. கிடைத்த சந்தர்ப்பத்தில் நான் பாட வேண்டும் என்ற எண்ணத்து, உங்களுடைய கடமையை நீங்கள் சரியா செய்ய வேணும், உங்களுடைய பங்கை சரியாக அளிக்க வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வோடு செய்கிறீர்கள். அதனால் தான் இவ்வளவு சிறப்பாக வருகின்றது. என் அன்பு வாழ்த்து. இந்த பாடல் மகளுக்கு நன்றாக பிடிக்குமா?
2: ரொம்ப ரொம்ப பிடிக்குமாப்பா. டி கே கலாவும் ஜெயச்சந்திரனும் பாடினதப்பா இந்த பாடல், எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப
1: பிடிக்கும் பிடிக்கும். எனக்கு ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை நன்றாக பிடிக்கும். அவரை நேரில் பார்க்கும் பாக்கியம் என்னுடைய மகளுக்கு கிடைத்தது. கடந்த முறை இந்தியா வந்தபோது கேரளாவில் நிற்கும் பொழுது ஒரு பாரதி விலாசன் உணவு விடுதிக்கு வந்து அவர் உணவு உண்டு பேசிவிட்டு சென்றது. இந்த முறை ரதீஸ் அவர்கள் அவரை சந்தித்த போது படம் பிடித்து அனுப்பியிருந்தார் கேரளாவில். தினமும் அவர் ஒரு உணவு விடுதிக்குத்தான், உணவு சைவ உணவு விடுதிக்குத்தான் வருவார் சாப்பிட. அங்கேதான் இவர் போயின போது அவர்கள் பக்கத்தில் நின்று படமும் எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருக்கார். வயசு நன்றாக சென்று விட்டது அவருக்கு. ஆனாலும் அந்த கலை முகத்திலே அந்த ஞானம் தெரிகிறது அம்மா. எனக்கு அவருடைய பாடல்
2: நன்றாக பின்னணி பாடகர்களே ஓரளவு எல்லாருமே ஜேஷ்டாஸ் தழுவினா மாதிரியே இருக்கும்.
1: ஆமா, இவருடைய
2: ஜெயச்சந்திரன் மட்டும் தனித்தன்மையா இருக்கும்.
1: மற்றது இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் அவர் என்னை கவர்ந்தது. காரணம், தமிழிலே ஒரு சொல் ஒரு எழுத்துப்பிழை விட்டால் கூட அவர் தாங்க மாட்டார். அவ்வளவு பாண்டித்யம் தமிழ், அவ்வளவு உச்சரிப்பும், சிறப்பாக நல்ல பாடகர் அம்மா. உணர்வோடு பாடக்கூடிய அவருடைய பாடலை
2: ரவிவர்மாவோட உறவினராம்பா. ரவிவர்மாவோட உறவினர் அவரு.
1: அப்படியா?
2: இது ஓவியம் வரையும்
1: ரவிவர்மா.
2: அவரோட உறவினர்னே நான் ஒரு
1: கலை வந்து கலை உணர்வோடு இருப்பவர்கள், கலையை யார் மதிக்கின்றார்களோ, கலையை யார் பெரிதாக எண்ணுகிறார் அவர்கள் கலையிலே உயர்நிலைக்கு வருவார்கள். நான் ஆரம்பத்திலே கூறினேன், கலையை கலையாக மதிக்காமல் விலை பேசி அதற்கு அதை கொலை செய்பவர்கள் கலையிலிருந்து கலைக்கப்படுவார்கள். கலை வாழ்க்கையிலே என்னுடைய கடந்த காலத்து கலை வாழ்க்கையிலே நான் கண்ணார கண்ட பல அனுபவங்கள் அதில். உண்மையிலே கலையே கலையாக யார் நினைக்கிறார் அவர் நிச்சயமாக உயர் நிலைக்கு வருவார், அவர் நிலை மாறும். கலையை ஒரு வித்தியாசமாக பாதிப்பவர், கலையை வைத்து தான் பெற வேண்டும், கலையால் மற்றவர்கள் அந்த எண்ணங்கள் உண்டால் அதுக்கு போட்டி பொறாமை பஞ்சகம் சூது எதுவும் இருக்கக்கூடாது. கலைஞனுக்கு கலைஞன் வந்து ஒரு தெளிந்த நீரோடை போன்று, தெளிந்த நீரோடை ஓடும் பொழுது அது உயரத்திலே போகும் பொழுதும் சற்று உயர்ந்து கீழே தாழ்ந்து பதிந்து வளைந்து நெளிந்து குளிர்மையைத்தான் கொடுக்கும், பசுமையைத்தான் கொடுக்கும் அம்மா அந்த நதி. கலை என்ற அலை அதுதான். நல்லது, சிறப்பான விடயம். இன்றைய கலை இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததற்கு நீங்கள் எல்லோரும் வந்து கரம் கொடுத்து குரல் கொடுத்து சிறப்பித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஏகோபித்த வாழ்த்துக்கள். அன்னை கலைவாணி என்றும் உங்களோடு இருக்க வேண்டும், எங்கள் வானொலியில் வந்து மகள வேண்டும், எல்லோரையும் மகள வைக்க வேண்டும். நன்றி அம்மா, சிறப்பு.
2: நன்றி,
1: வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள். வணக்கம்.
1: வணக்கம்.

மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். யாரால் பாட முடியுமோ அவர்கள் வந்து பாடுவார்கள். யாரால் பாடுவதற்கு நேரம் ஒதுக்க முடியுமோ அவர்கள் வந்து பாடுவார்கள். யார் பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பாட வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வளர்க்கின்றார்களோ அவர்களுக்கு வளர்ச்சியாக பாடலை வளர்ந்து செல்வதற்கு நல்ல இடம் உண்டு. இங்கே வந்த உறவுகள் சிறப்பாக அமைந்து பாடினார்கள் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களோடு என் அன்பு மகள் ரேவதி, விஜயராகவன், ஃபாரூக், மகள் சாந்தி, நாகப்பன், கண்ணன், ஆனந்தன், என் பேத்தி ஜெயா, சந்தனராஜ், மீண்டும் என் அன்பு மகள் தந்த திருப்புகள் தந்து முடித்து வைத்திருக்கின்றார். இவர்கள் எல்லோரும் வந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றீர்கள். அம்மா இருந்திருந்தால் இன்னும் அதாவது ஆனந்தமாக எல்லோரும் வந்து கேளிக்கையாக எல்லாம் பாடி செல்வீர்கள். தோழர் தோழிகள் போல எல்லாம் நான் குதூகல் என்ன நல்ல கும்மாளம் போடுகிறார்கள் என்று கூறுவேன். ஆனால் இன்று என் அன்பு குழந்தைக்கு அவளுக்கு கொஞ்சம் இயலாது, அதனால் தான் அவள் வரவில்லை. நான் வந்திருந்தேன், எனக்கு அவள் காட்டி கொடுத்திருக்கின்றார் எப்படி செய்கிறது என்று. அந்த வகையிலே இன்றைய தினம் சிறப்பான ஒரு நிகழ்வியை நடந்திருக்கின்றோம் என்று மன திருப்தியோடு காட்டலை நிறைவுக்கு கொண்டிடலாம் என்று எண்ணுகின்றேன். நேரம் 1:18 நிமிடத்தை காட்டுகின்றது. உங்களுக்கு 11:59 நிமிடம் கிட்டத்தட்ட நள்ளிரவை நோக்கி செல்கின்றீர்கள். நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருவோம் பாடலை. இனிமையான ஒரு நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த ஆனந்தத்தோடு காற்றலை நிறுத்தி முடிவுக்கு கொண்டு வரும் வேளையிலே உலகெல்லாம் பறந்து வாழும் அன்பு உயிர்கள் அத்தனை உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும். கிடைத்த இந்த வாழ்க்கை செவ்வனே செலுத்த வேண்டும் என்ற பண்பை வளர்க்க வேண்டும். பஞ்சமா பாதங்களிலிருந்து விடுபட்டு இந்த பஞ்ச புலன் வழி சென்று ஆசைகளினால் அவதிப்படாமல் அல்லல் படாமல் இருக்க எங்களை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நல்ல நெறியை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அதற்கேற்ற பண்பை கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவா என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உலகில் பஞ்சம் பசி பட்டினி அதைவிட நோய் அதைவிட போர் இப்படியானது எதுவும் வேண்டாம். எங்களுக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு பேராசை கொண்டு ஒருவரை ஒருவர் அமர்த்தி ஒருவர் ஒருத்தர் வீழ்த்தி துளைத்து வாழ் வந்த வாழ்க்கை வேண்டாம். பரஸ்பரம் எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு தேவை. பசியின்மை மகிழ்வு தான் முக்கியம். நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வும் பசியின்மை இருந்தால் மகிழ்வு தானாக வரும் என்பது என்னுடைய சிறிய சிற்றறிவு. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை காற்றலிந்து இனிதே விடைபெற்றுச் செல்வோம் அன்பு உறவுகளை. நேரம் சரியாக 1 காட்டுகின்றது. உங்களுக்கு 11:50 நிமிடத்தை காட்டிவிட்டது. நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிறைவு பெற்றது இன்றைய பாட்டும் பதம் நிறைவு செய்து வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கொண்டும் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, இது முன்றியூர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. காற்றோடு காற்றாக கனடா கலைகத்திலிருந்து வந்து வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று மகள்வோடு கூறிக்கொண்டு உங்களை அழைக்கின்றேன்.

நாளும் மலரும் கதம்பம் நேயர் விருப்பத்திற்கு. இன்று கனடா கலையகத்திலே நிகழ்ந்த கதம்ப நிகழ்வுக்கு அன்பு உறவுகள் வந்து அற்புதமாக பங்களித்து சென்றார்கள். இன்றைய கதம்பத்திலே முக்கியமாக பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற ஜனரஞ்சகமான போட்டி நிகழ்ந்தது. ஒவ்வொரு பாடலுக்கும் பதில் பாடலை கொண்டு வந்து சேர்த்து எல்லாமாக அவர் மொத்த பாடல்களை தந்திருந்தார்கள். 282 பாடல்கள். ஒரு பாடலில் ஆரம்பித்து 282 பாடல்களை தந்து வெற்றி வாகை சூடிச் சென்றவர்கள் பலர். அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வுக்கு வருகின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த அன்பு உறவுகளின் பாடல்கள். இன்று பாட்டு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பிக்க வந்த பாடல், அந்த பாடல் தான் இந்த 282 பாடலின் தொடர்ந்து கொண்டு வர செய்தது. அது எந்த பாடலா இருக்கும்னு கேட்போமா?

பாடல்தான் என்று பாடு பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஆரம்ப பாடலாக கொடுக்கப்பட்டது. கண்மணி நீ வர காத்திருந்தேன் என்ற பதங்களிலே ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று தொடுத்து விட்டார்கள் 282 பாடல்களை இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு பேச வந்த போட்டியாளர்கள். அற்புதமாக பேசி அற்புதமான பாடல்களை தந்து வெற்றி கொண்டு சென்றார்கள். அந்த வகையில் முதலாவது பாடலை அவர் கொண்டு வருகின்றார். முதலாவதாக இணைந்திருந்தார் சவுதி அரேபியாவிலிருந்து எங்கள் அன்பு நேயர் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்கள் கொண்டு வந்து கண்மணி நீவர காத்திருந்தேன் என்ற பதங்களிலே கண்மணி என்ற பதத்தை எடுத்து முதல் பாடலை கொடுத்திருந்தார். அவர் கொடுத்த பாடல் பல கிட்டத்தட்ட 41 பாடல்களை கொடுத்திருந்தார். அந்த பாடலுக்கு இத்தனை பாடலை எப்போ கொடுத்தேன் என்று அவருக்கு ஞாபகம் இருக்கதோ தெரியாது. இங்கே பதிவு கூறுகின்றது முதலில் அவர் கொண்டு வந்த பாடல் இந்த பாடல். கண்மணி நில்லு காரணம் சொல்லு என்ற பாடலை தந்து ஆரம்பித்து வைத்தார் பாட்டுக்கு பதில் பாட்டு.

ஊமை விழிகள் திரைப்படுத்த பாடல். அது அவருக்கு ஊமை விழிகளில் தானோ ஒன்று தெரியாது. ஆனால் பாடலை ஞாபகமாக வைத்திருந்து உடனே சிந்தனை துளிகளை தொழுத்து விட்டது போல் பாடலை கேட்டவுடன் பதில் பாடலாக ஓடி வந்து கொடுத்தார்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து பாடல்கள். ஒரு முறை வெள்ளத்தால் உலகம் அழிய நேர்ந்தது. பிரம்மா தனது படைப்பு கருவிகளை ஒரு அமுத கலசத்தில் வைத்து நீரில் மிதக்க விட்டார். அது கும்பகோணத்தில் கரை ஒதுங்கியது. சிவன் அந்த கலசத்தின் மீது அம்பு எய்து உடைத்தார். கலசத்தில் இருந்த அமுதம் குளம் போல தேங்கியது. அது மகாமக குளம் எனப்பட்டது. இந்த குளக்கரையில் சிவன் 16 இடங்களில் லிங்க வடிவில் தங்கினார். மேலும் கும்பத்தின் பெயரால் கும்பேஸ்வரர் என்ற பெயர் தாங்கி இங்கு அருள் பாலித்தார். மகாமக குளத்தில் நீராடி 16 லிங்கங்களையும் வழிபட்டால் 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பது நம்பிக்கை. மாசி மகம் நட்சத்திரத்தன்று இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் மாசி மக விழா கொண்டாடப்படுகிறது. இதற்கு விரதம் இருக்கும் முறை மிக எளிமையானது. இந்த நாளில் பட்டினியாக இருக்க வேண்டியது இல்லை. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தானம் செய்தால் போதும். இந்த விரதத்துக்கே தான விரதம் என்று பெயர். கும்பகோணம் மகாமக குளக்கரையில் அந்தணர்களுக்கு இந்த நாளில் தங்கம் நவரத்தினங்களை தானமாக வழங்கிய காலம் உண்டு. இன்றைய சூழலில் ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கம், கல்வி நிதி, மருத்துவ செலவு போன்ற தானங்களை செய்யலாம். சிவமந்திரமான நமசிவாய சிவாய நமக ஆகியவற்றை இந்த நாளில் 1008 முறை சொன்னால் செல்வ வளமும் பிறப்பற்ற நிலையும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். ஒரு பாடலை கேட்கலாம்.

கிரகங்களில் புதனுக்குரிய தலம் திருவெண்காடு. இங்குள்ள சிவனுக்கு ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்றும் பெயர். இங்கு மாசி மகத்தன்று விசேஷ பூஜை நடக்கும். தங்களுக்கு புத்திசாலி குழந்தைகள் பிறக்க வேண்டி புதுமண தம்பதிகள் இங்கு உள்ள சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்களில் நீரில் தலை தெளித்து சுவாமி அம்பிகையை வழிபடுகின்றனர். யமுனை நதியின் ஒரு கரையில் மதுராவும் மறுகரையில் ஆயர்பாடியும் இருந்தன. கண்ணன் மதுராவில் பிறந்தான். தன் குழந்தையை கம்சனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக தந்தை வசுதேவர் அவனை ஆயர்பாடியில் இருந்த நண்பர் நந்தகோபரிடம் ஒப்படைக்க சென்றார். யமுனை ஆற்றில் இறங்கினார். அவரது தலை மீதிருந்த குடை வரை வெள்ளம் வந்தது. காரணம், அந்த கூடையில் இருந்த கண்ணனின் திருவடியை ஒரு தடவையாவது தொட்டுவிட மாட்டோமா என்று அந்த நதி நினைத்ததாம். அவ்வாறு தொட்டவுடன் மகிழ்ச்சியில் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. இந்த நதியின் பெருமையை அறிந்த யமுனையின் சகோதரன் யமதர்மராஜா, யமுனையை மனதால் நினைப்போருக்கு தீர்க்க ஆயுள் உண்டாகும் என்றார். தீர்த்த திருவிழா எனப்படும் மாசி மகமான இன்று தினம் புண்ணிய நதியான யமுனையை மனதில் நாம் நினைப்போம், வளம் பெறுவோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

அடுத்து தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்களது வீட்டுக்கு அடிக்கடி செல்வதை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி ஒரு வீட்டுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பதன் மூலம் அவர்களுக்கு நம் மீது சலிப்பு ஏற்பட்டுவிடும். ஒரு நண்பரின் இல்லத்திற்கு வந்த தம்பதி நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தனர். தாங்களும் அந்த ஊருக்கே மாற்றலாகி வந்துவிட்டதாகவும், வாடகை வீட்டுக்காக அலைந்த கதை, குழந்தைகளை நல்ல பள்ளியில் சேர்க்கப்பட்ட பாடு, குடிநீருக்கு தெரு தெருவாக குடங்குடன் அலைந்த கதை என பேசிக் கொண்டிருந்தனர். சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த நண்பர் போக போக சலிப்புக்கு உள்ளானார். ஒரு கட்டத்தில் வெறுப்புடன், சரி எனக்கு தூக்கம் வந்து விட்டது, நீங்கள் கிளம்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டார். தம்பதிகளுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. நண்பர்களின் வீட்டுக்கு அடிக்கடி வரவும் கூடாது, அதிக நேரமும் பேசிக் கொண்டிருக்கவும் கூடாது. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் காலை வைக்காதே என பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தவர் வீடுகளுக்கு அடிக்கடி செல்வது அவமானத்திற்கு ஆளாக்கிவிடும். ஒரு பாடலை கேட்கலாம்.

பள்ளியில் ஆசிரியர் கேள்வி கேட்கிறார், புத்திசாலிகள் பதில் சொல்கின்றனர், சிலர் ஒன்றும் தெரியாமல் விழிக்கின்றனர். இதற்கு காரணம் தன்னம்பிக்கை குறைவும் பயமும் தான். இந்த பூமியில் வாழும் போது வேண்டுமானால் நாம் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தப்பிவிடலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் தேவனின் முன் செல்லும் பொழுது பல கேள்விகளை கேட்பார். நீ படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கவில்லை, திட சிந்தனையை வளர்த்துக் கொள்ள பைபிளை படிக்கவில்லை, பயப்படாதே நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லியதே நீ காதில் வாங்கவில்லை, இதற்கெல்லாம் பதில் சொல் என கேட்கும் பொழுது மௌனியாக இருக்க முடியாது. கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகே தேவன் ஆசீர்வாதம் அளிப்பார் என்பதை மறந்துவிடாதீர்கள். அதற்கு தகுந்தாற் போல பூமியில் பயமின்றி வாழுங்கள். நல்ல நூல்களை படியுங்கள். ஒரு நல்ல பாடலை கேட்கலாம்.

இனி கேட்க இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். இஸ்லாமிய மறை மெய்ஞானி ஒருவரை சந்திக்க ஒரு இளைஞன் தனது ஒட்டகத்தில் புறப்பட்டான். கடுமையான பயணம் செய்து அவர் இருக்கும் இடத்தையும் அடைந்தான். ஒட்டகத்தில் இருந்து இறங்கிய அவன் அதை கட்டி போடாமல் ஞானியை சந்திக்க சென்றான். ஞானியிடம் அவன், மறைஞானியே, நான் இறைவனை முழுமையாக நம்புகிறேன். எல்லா உயிர்களையும் அவரே காக்கிறார். இப்பொழுது கூட பாருங்களேன், என் ஒட்டகத்தை கூட கட்டி போடவில்லை. அது எங்கும் போகாது, ஏனெனில் இறைவன் அதை பார்த்து கொள்வான் என நம்புகிறேன் என்று தன் பக்தியை பற்றி மிக பெருமையாக பறைசாற்றி கொண்டான். ஞானி அவனிடம், அடே, ஒட்டகத்தை கட்டி போட்டால்தான் அது உனது இருப்பிடத்தில் நிற்கும். இல்லாவிட்டால் நடந்து வந்த களைப்பில் வேறு யாருடைய ஒட்டகத்திற்காவது வைக்கப்பட்டிருக்கும் உணவில் போய் வாய் வைக்கும். இது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தருவது போல் ஆகும். மேலும் அது வேறு எங்காவது போய்விடும். இறைவன் ஒட்டகத்திற்கு தந்திருக்கும் சுபாவம் அது. இதையெல்லாம் அறியும் அறிவை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை பயன்படுத்தாதது நமது தவறு. ஒன்றை புரிந்து கொள், இறைவனால் நமக்கு தரப்பட்ட அறிவை கொண்டு நம்மால் என்னவெல்லாம் முடியுமோ அதை நாமே செய்து கொள்ள வேண்டும். அதை கூட செய்யாமல் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் இறைவனை குறை சொல்லி பயனில்லை. உன் கடமையை நீ ஒழுங்காக செய்ய வேண்டும். இதையே இறைவன் உன்னிடம் எதிர்பார்க்கிறான் என்றார். உங்கள் கடமைகளை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

நபிகள் நாயகம் அவர்கள் எதையாவது அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் அதை மூன்று முறை சொல்லுவார்கள். அப்படி சொன்ன ஹதீஸ் வசனம்தான் இது. சொற்களில் மூழ்கி விடுபவர்களுக்கு கேடுதான் என்பதே அந்த வசனம். இதன் பொருள் என்ன? ஒரு பேச்சாளர் மக்களை கவர்வதற்காக தன் பேச்சு திறனை வெளிப்படுத்துவார். வார்த்தை அலங்காரத்தில் மக்களை கிரங்கடித்து விடுவார். இதனால் சொல்ல வந்த கருத்து அடிபட்டு போய்விடும். இவ்வாறு கருத்துக்களை விட்டுவிட்டு சொல் அலங்காரத்தில் மூழ்கி விடுவோர் துன்பத்தையே சந்திப்பார்கள் என நாயகம் கூறுகிறார். இன்றைய அரசியல் உலகில் வார்த்தை ஜாலங்களில் மயங்கித்தான் உலக இயங்குகிறது. நாயகத்தின் அறிவுரையை பின்பற்றாமல் இந்த ஜாலங்களில் மூழ்கி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இளங்கும் அன்னை கதிஜாவின் கண்மணிய பாத்திமா, கல்பு கனிய பாத்திமா, உலகம் போட்டு நபி மகளார் திலகம் பாத்திமா, மங்கையர் திலகம் பாத்திமா.
1: எம்டிஆர் எஃப்எம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்டிஆர் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசா தப்பன். முதலாவது நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு. மகளே, உன் மனக்குறையை அவனிடம் கூறு, கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு. வாழ்த்துகிறார் சாரதா தேவியார். உன் குறைகளை கடவுளிடம் சொல், அவர் கருணையுடன் அத்தனையும் கேட்டு வேண்டியதை செய்து தருவார். நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் நல்லதை மட்டுமே காண்பார்கள். இந்த உலகமே அவர்களை மதித்து போற்றும். போதும் என்ற மனநிறைவுக்கு நிகரான செல்வமும் பொறுமையும் சமமான உயர்ந்த பண்பும் எங்கும் இல்லை. குணம் குற்றம் இதில் எதை பற்றி விவாதம் நடந்தாலும் அதில் பங்கேற்கும் அனைவருக்கும் சிறிதளவு பங்காவது சேர்ந்துவிடும். பணக்காரர்கள் தன் செல்வத்தாலும், ஏழைகள் தன் உடல் உழைப்பாலும் கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பிறரது அன்பை பெற விரும்பினால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. வாங்கும் நிலையை விடுத்து கொடுக்கும் நிலைக்கு உன்னையே நீ உயர்த்திக் கொள். மற்றவர்கள் மகிழ்ச்சி அளிக்க சந்தர்ப்பம் வாய்த்தால் நீ பிறந்ததன் நோக்கம் நிறைவேற்றிவிட்டதாக பொருள். உயிர் பிரியும் போது கற்கண்டு சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் கூட மீண்டும் மண்ணில் ஒருமுறை பிறக்க நேரிடும். சோம்பலாக பொழுதை கழித்தால் பலவித எண்ணங்கள் மனதில் புகுந்துவிடும். ஒரு வினாடி கூட வேலை செய்யாமல் இருக்காதே. அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டால் உடல் ஆரோக்கியத்தோடு மனதிலும் புத்துணர்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்கும். சாதாரண மனிதன் இந்த உலகை

வழங்கவும் செய்கிறார். மனதை எப்பொழுதும் உற்சாகத்துடன் வைத்துக்கொள். மனம் ஒருமுகப்பட்டால் வாழ்வில் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவாய். அற்பம் என்று எதையும் அவமதிக்காதே. உலகத்தை நீ மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். சாதாரண துடைப்பம் கூட மரியாதைக்குரிய பொருள்தான். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.

பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஆரோக்கியம் பயணம் நேரம். சரும பாதிப்பை தடுக்கும் விட்டமின் B10. சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இது தவிர்க்கிறது. சுற்றுச்சூழல் மாசு, சூரிய ஒளியால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கிறது. விட்டமின் B10 மாத்திரை குடல் ஒவ்வாமையை தவிர்க்க உதவுகிறது. விட்டமின் B10 குறைந்தால் உடலின் எடை குறைந்து போகும். நரம்புகளின் செயலிழப்பு காரணமாக கை கால் மரத்து போகும். உடலெங்கும் வலி உண்டாகும். ஞாபக மறதி அதிகரிக்கும். மூளை அடிக்கடி சோர்வாகும். உடல் எப்பொழுதுமே சோர்வுடனேயே இருக்கும். எவ்வகை உணவுப் பொருட்களில் இது கிடைக்கிறது? கீரைகள், முழு தானியங்கள், முட்டை, கோதுமை, காளான் ஆகிய பொருட்களில் இந்த விட்டமின் B10 அதிகமாக கிடைக்கிறது. இனி பற்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பற்களின் பயன்கள் என்ன? பற்களை இழப்பதற்கான காரணங்கள் என்ன? நோய்வாய்ப்பட்ட பற்களால் ஏற்படும் தீமைகள் என்ன? ஈறு பாதிப்பை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? வாயில் உருவாகும் நோய்களால் உணவு

உடலுக்கும் பாதிப்பு ஏற்படுமா என்றும், பல் பாதிப்பு வந்தால் சிறுநீரகங்கள் பாதிப்படையுமா என்றும், எவ்வகை சர்ம நோய்களுக்கு இந்த பாதிப்பு காரணமாகிறது? ஒரு பல் கிருமியால் பாதிக்கப்பட்டதால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செயற்கை பற்கள் யாருக்கெல்லாம் கட்டப்படுகின்றன? செயற்கை பற்களை உபயோகிப்பவர்களுக்கு மருத்துவரின் அறிவுரைகள் என்ன என்று நாம் இன்று காணலாம். முதலாவதாக பற்களினால் பயன்கள். தாடை எலும்புகளின் பிடிமானத்தில் தான் பற்கள் உள்ளன. பற்கள் இருந்தால்தான் பேசும் சொற்களை நன்கு உச்சரிக்க முடியும். பற்களால் தான் உணவை நன்றாக மென்று சாப்பிட முடியும். முகத்தில் பற்கள் இருந்தால்தான் அழகாக தெரிவோம். சரி, பற்களை இழப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? பல் சொத்தை. இப்பாதிப்பு ஏற்பட்டால் சில பற்களை மட்டுமே இழக்க நேரிடும். ஆனால் ஈரநோய் ஏற்பட்டாலோ அனைத்து பற்களையும் இழக்க நேரிடும். நோய்வாய்ப்பட்ட பற்களால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன என்று பார்த்தோமானால், ஈறு நோயை கவனிக்காவிட்டால் அந்நோய் முற்றி ஈறுகளில் சீழ் படிந்து விடுகிறது. அதனால் சம்பந்தப்பட்ட எலும்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சீழ் வடிவதன் மூலம் பற்களில் உள்ள இரத்த நாளங்கள் மூலம் நோய் கிருமிகள் உடலின் மற்ற பாகங்களுக்கு சென்று அவற்றின் இயக்கங்களுக்கு தடையாகின்றன. சரி, இந்த ஈறு பாதிப்பை நாம் எவ்வாறு அறிவது? ஈறு நோய் உள்ளவர்கள் அதன் பாதிப்பை தெரிந்து கொள்ள முடியாததால் நோய் முற்றிய பின் மிகவும் பாதிப்பு அடைகின்றனர். ஏனெனில் தொடக்க காலத்தில் ஈறு நோயானது எவ்வித அறிகுறியும் இல்லாமல் வளர்ந்து வரும். வாயில் உருவாகும் நோய்களால் உணவு குடலுக்கும் பாதிப்பு ஏற்படுமா என்று பார்த்தால், வாயில் உண்டாகும் நோய்கள் உணவு குடலையும் பாதிக்கின்றன. தொடர்ந்து நோய் கிருமிகளை விழுங்குவதன் மூலம் வயிற்றுப்புண் ஏற்படுவது ஒரு எடுத்துக்காட்டு. நோய் தாக்கிய பல் திசுக்களில் காணப்படும் நுண்ணுயிர்களை சிறுநீரக பரிசோதனையில் வளர்ந்து வரும் பொருள் மூலம் சிறுநீரகங்களிலிருந்து பிரித்தெடுக்க முடியும். இதன் மூலம் பல் பாதிக்கப்பட்டால் சிறுநீரகங்களும் பாதிக்கப்படும் என்பது உறுதியாகிறது. படை, சிரங்கு, பொடுகு, டீனியா முதலான முக்கிய பல சரும வியாதிகளுக்கு இந்த பல் நோய்கள் காரணமாகின்றன. பற்கள் பாதிக்கப்பட்டு அவை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டால் பற்களை உடனே அகற்றி விடுவது நல்லது. அவற்றால் உடலின் பொது நலம் பாதிக்கப்படுவதை விட அதை அகற்றிவிட்டு செயற்கை பல் வைப்பதே நல்லது. சரி, இந்த செயற்கை பற்கள் யார் யாருக்கெல்லாம் கட்டப்படுகின்றன? மிகவும் பாதிக்கப்பட்ட பல்லை எடுத்துவிட்டு செயற்கை பற்கள் கட்டப்படுகின்றன. புற்றுநோய் அறுவை சிகிச்சையால் தாடையை இழந்தோருக்கு செயற்கை பற்களை கொண்ட பிளாஸ்டிக் தாடைகள் பொருத்தப்பட்டு செயற்கை பற்கள் கட்டப்படுகின்றன. செயற்கை பற்கள் பொருத்தியவுடன் பிறரோடு பேசும்போது சிரமமாக இருக்கும். இப்பற்கள் பழகும் வரை இரவிலும் அணிய வேண்டும். பழகியவுடன் இரவில் தவிர்த்து விடலாம். சிகிச்சைக்கு பின் தொடக்க காலத்தில் மென்மையான உணவுகளையே உண்ண வேண்டும். அதே போல முன்பற்களால் உணவை கடித்து உண்ணும் பழக்கம் கூடாது. காரணம், அப்பற்கள் இடம் மாறி பிடிப்பை இழக்க நேரிடும். இவ்வளவு இன்னல்கள் இந்த பற்களை சரியாக பாதுகாக்காமல் இருந்தால் நமக்கு ஏற்படும். ஆகவே நாம் பற்களை நன்றாக, உடல் ஆரோக்கியமே மிகவும் முக்கியம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் எம்டிஆர் நேரம் தொடரும்.

இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். இதன் அடுத்த பகுதியாக தகவல் அறிவோமா? விழு விழுது. ஆலமரத்தின் விழுதுகளில் ஊஞ்சல் ஆடியது உண்டா? தலைகீழாய் பிடித்து தொங்கியது உண்டா? அதன் விழுதில் பல் துலக்கியது தான் உண்டா? இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த மரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வேறு எந்த மரத்திற்கும் இல்லாத இயல்பு ஆலமரத்திற்கு உண்டு. இதில் மட்டும் கிளைகளில் வேர் இருப்பது போலவே விழுதுகள் தொங்கும். ஆலமரம் படர்ந்து பெரிதாக வளரக்கூடியது. அதன் கிளைகளோ வலுவற்றவை. அப்படி படரும் கிளைகள் உடைந்து விடாமல் இருக்க இயற்கை அளித்த கொடைதான் விழுது. காற்றில் உடைந்து விடாமலும் மழையில் சரிந்து விடாமலும் இருக்க விழுதுகள் உதவுகின்றன. தரையில் ஊன்றிய விழுதுகள் காலப்போக்கில் மரமாகவே மாறிவிடுகின்றன. இது இந்தியாவின் தேசிய மரமும் கூட. தமிழ்நாட்டில் அடையாறில் உள்ள ஆலமரம் உலகில் உள்ள பழமையான மரங்களுள் ஒன்று. இந்த ஆலமரத்தின் அடியில் தான் சுதந்திரத்திற்கு முன் அன்னி பெசன்ட் அம்மையார் பொதுமக்களிடம் உரை நிகழ்த்தினார். அந்த சொற்பொழிவை கேட்டவர்களில் தமிழ் தென்றல் திருவி காவும் ஒருவர். சரி, விழுதுக்கு ஏன் அப்பெயர் வந்தது தெரியுமா? அது மேலிருந்து கீழ் நோக்கி விழுவதால் விழுதானது. கடவுளின் பழம். அது என்ன கடவுளின் பழம்? ஆரஞ்சு பழத்துக்குத்தான் கடவுளின் பழம் என்னும் பெருமை. ஆரஞ்சு அதிக அளவில் பழச்சாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. ஜாம், ஊறுகாய், மிட்டாய் போன்ற பொருட்கள் தயாரிப்பிலும் பயனாகிறது. இதில் அதிக அளவில் விட்டமின் சி உள்ளது. இது சிட்ரிக் அமிலம் நிறைந்தது. ஆரஞ்சு என்ற வார்த்தை நாராங்கா என்ற சமஸ்கிருத வார்த்தையில் இருந்து வந்ததாம். நாராங்காயின் மூல சொல் நார்த்தங்கா என்ற தமிழ் சொல்லாக இருக்கலாம் என்கிறார்கள். ஆரஞ்சில் 600 வகைகள் உண்டு. ஆரஞ்சு மரம் 33 அடி உயரம் வரை வளரக்கூடியது. 50 வருடங்கள் வரை வாழும். வாழ்நாளில் 60,000 மலர்கள் வரை பூக்கும். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் மலராக வெண்மை நிற ஆரஞ்சு மலர் உள்ளது. இந்த வெண்பூக்கள் விழாக்களில் அலங்காரத்திற்கும் திருமணச் சடங்குகளில் தலையில் கிரீடமாகவும் சூட்டப்படுகிறது. நறுமணம் மிக்க இந்த பூவில் இருந்து வாசனை திரவியம் தயாரிக்கப்படுகிறது. இதன் தோல் மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆரஞ்சு அஜீரணத்தை சரி செய்யும். இதற்கு தங்க ஆப்பிள் என்ற செல்ல பெயரும் உண்டு. பிரேசில், அமெரிக்கா, சீனா போன்ற இடங்களில் ஆரஞ்சு விளைச்சல் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. இந்தியாவிற்கு இதில் 4 இடம் பெறுகிறது இந்த ஆரஞ்சு. சரி, இப்பொழுது இந்தியாவின் தேசிய பழம் என்ன என்று பார்ப்போம். சில வகை கனிகளின் வாசனையே நம்மை ஈர்க்கும். இப்படி சொன்னதுமே உங்களுக்கு மாம்பழம் நினைவுக்கு வருகிறதா? குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது மாம்பழம். உலகின் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக விளையும். இந்தியா, பாகிஸ்தான், சைனா, பர்மா போன்ற ஆசிய நாடுகளில் இதன் விளைச்சல் அதிகம். மாங்கனி உற்பத்தியில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. உலகில் பாதியளவு மாம்பழம் இந்தியாவில் தான் விளைகிறது. மாம்பூ சிறிதாகவும் கொத்து கொத்தாகவும் இருக்கும். மாம்பூ வாசமும் அலாதியானதுதான். மாம்பழம் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை நிறங்களில் பழுக்கும். வடிவங்களும் வேறுபட்டிருக்கும். 300 அதிகமான ரகங்கள் இதில் உள்ளன. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கும் கூட இதுதான் தேசிய கனி. பங்களாதேஷின் தேசிய மரமாகவும் மாமரம் இருக்கிறது. மாம்பழத்தில் ஏ, சி, டி விட்டமின்கள் உள்ளன. திருவிழா சமய சடங்குகளிலும் மாமரத்தின் இலைகளை தோரணமாக கட்டப்படுகின்றன. மாம்பழத்தின் விதைகள் மருந்தாகவும் பயன்படுகிறது. முகலாய மன்னர் அக்பர் 100,000 மரக்கன்றுகளை பீகாரில் தர்பங்கா என்ற இடத்தில் நட்டார். அந்த இடம் இப்பொழுது லகிபாக் என்று அழைக்கப்படுகிறது. இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.

எம்டிஆர் நேரத்தில் இப்பொழுது நீதி நூல் நிர்வாகம். அபகாரமும் உபகாரமும். உபகாரம் செய்ததனை ஓராதே தங்கன் அபகாரம் ஆற்றச் செய்யினும் உபகாரம் தாம் செய்வதல்லால் தவற்றினால் தீங்கூக்கல் வான்தோய் குடி பிறந்தார்கில். சொல்லுக்கு எதிர் சொல் சொல்லாதது உயர் பண்பு. அதுபோல தீய செயலுக்கு பதில் தீய செயல் புரியாமல் இருப்பதும் பண்பு. ஆனால் சாதாரண மனிதன் எதையும் பதிலுக்கு பதில் என்றே சிந்தித்து பார்க்கிறான், அது தவறு. மனித பண்பு என்பது தீமை செய்தாருக்கும் நன்மை செய்வதே, இன்னார் செய்தாருக்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று கேட்கிறார் திருவள்ளுவர். பகைவனுக்கு அருள்வாய் என்கிறார் பாரதியார். இதற்கு ஒரு குட்டி கதை ஒன்று உண்டு. ஆற்றங்கரை ஓரம் ஒரு சாது உட்கார்ந்து கொண்டு இருந்தார். கரை அருகே ஓடிய ஒரு தேள் தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது. காப்பாற்ற நினைத்த சாது தண்ணீரில் கையை விட்டு அந்த தேளை எடுத்தார். தன்னை தாங்கிய கையில் ஏறிய தேள் அவரை கொட்டியது. ஆனாலும் அவர் அந்த தேளை எடுத்து தரையில் போட்டார். மீண்டும் அந்த தேள் தண்ணீரில் விழுந்தது. சாது மறுபடியும் தேளை தூக்கினார். அது அவரை கொட்டியது. திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சி நடக்க அதை பார்த்து கொண்டிருந்த சாதுவின் சீடர்களில் ஒருவர் கேட்டாராம், சுவாமி, அந்த தேள் தான் உங்களை திரும்ப திரும்ப கொட்டுதே, ஏன் அதை திரும்ப திரும்ப தூக்குறீங்க என்று கேட்டார். அதற்கு சாது பதில் சொன்னார், சீடனே, கொட்டுவது அதன் சுபாவம், அது தன் சுபாவத்தை விடவில்லை. உதவுவது என் சுபாவம், நானும் என் சுபாவத்தை விடமாட்டேன். கேட்பதற்கு இது நன்றாக இருக்கிறது. ஆனாலும் அபகாரம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்ய தயங்குகிறார்கள் மனிதர்கள். அபகாரம் செய்தவர்களுக்கு பதிலடியாக அபகாரம் செய்யாமல் இருந்தால் அதுவே பெரிது என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. அபகாரத்திற்கு அபகாரம் செய்வது நம் தகுதிக்கு உகந்ததல்ல என்று நினைத்தால் மனிதன் அபகாரம் செய்ய மாட்டான். அந்த நிலையிலிருந்து உபகாரம் செய்யும் அளவுக்கு ஒருவர் உயர்வது என்பது கஷ்டமானது இல்லை, எளிதானதாகவே இருக்கிறது. என்றும் துன்பமில்லை. அறிவதறிந்தடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவதுளவு உவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. துன்பமே இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான வழிகள் எவை? அவற்றையே இந்த பாடல் சொல்கிறது. அறிய வேண்டியனவற்றை அறிதல் ஒரு வழி. அப்படி செய்யும் பொழுது அறிந்து கொள்வதும் அதிகம், அறிந்து கொள்ள வேண்டியதும் அதிகம் என்பதனையும் தெரிந்து கொள்கிறோம். இதை அறிதோறும் அறியாமை கண்டாற்றால் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அறிவின் நாட்டம் அடக்கம் உடைமைக்கு காரணமாகிறது. அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சுவது துன்பம் நீக்கும் வழிகளில் ஒன்று. பழி பாவங்கள் செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சாமல் இருக்கக்கூடியவற்றில் அஞ்சாமை தேவை. அடுத்து உலகம் உவப்ப உருவது செய்வது. நாம் செய்வதெல்லாம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று மகாகவி பாரதியார் சொன்னது போல அமைய வேண்டும். இந்த மூன்று வழிகளையும் பின்பற்றினால் இன்பம்தான், என்றும் துன்பம் இல்லை. நாம் விற்பனை செய்யும் பண்டம் பணி அது உலகில் பலருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நம் தயாரிப்புகளினால் யாருக்கேனும் ஏதாவது கெடுதல் விளைந்தால் பின்னர் நம்மையும் கேடு சூழும் என்று இதை வர்த்தகத்துறையினர் பின்பற்றினால் இது அந்த வர்த்தகத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மை தரும். முதல் வழி அறிவது அறிவது. நுழையும் துறை பற்றிய சகலவிதமான தகவல்களையும் திரட்டி வைப்பது அவற்றை பயன்படுத்துவதும் தான் ஆகும். அடடா, இது தெரியாமல் போயிற்றே, தெரிந்திருந்தால் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே என்றபடி வருந்துவதற்கு இடம் தராது. இரண்டாவது அஞ்சுவதற்கு அஞ்சுவது. தவறுகள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். அது நாம் விற்பனை செய்யும் பொருளின் தரத்தையும் நம் தரத்தையும் குறைத்துவிடும். பிறகு கஷ்டம்தான். மூன்றாவது உலகு உவப்ப செய்வது. இணைந்திருங்கள், இது NTR FM.

அருமையான பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள். இது எம்டிஆர் நேரம், எம்டிஆர் எஃப்எம். உங்களுடன் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இப்பொழுது திருத்தலம் உலாவரும் நேரம். சொத்து பிரச்சனை தீர வேண்டுமா? குறுங்குடில் வாங்க சகோதரர்களே. சகோதரர்களுக்கு இடையே சொத்து பிரச்சனை இருந்து அது தீர வேண்டுமானால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள குறுங்குடில் காத்தாயி அம்மன் கோவிலில் உள்ள மூன்று அம்மன்களை தரிசித்து வரலாம். மூவரும் ஒரே கருவறையில் இருப்பது சிறப்பு. முதலாம் விக்ரம சோழன் தன் குலதெய்வமான காத்தாயி அம்மனை வழிபட்டு வந்தான். ஒருமுறை இவன் மதுரையை ஆண்ட வம்சசேகர பாண்டியன் மீது படையெடுத்தான். பாண்டியனுக்கு போர் செய்வதிலும் உயிர்கள் அழிவதிலும் உடன்பாடு இல்லை. சிவபக்தனான அவன் சோழனிடம் இருந்து தன் நாட்டை காப்பாற்றும்படி மதுரை சொக்கநாதரிடம் வேண்டிக் கொண்டான். மன்னனின் வேண்டுதலை ஏற்ற சிவன் குறவன் வேடத்தில் சென்று சோழனுடன் போரிட்டார். அவரை எதிர்க்க முடியாத மன்னன் வந்திருப்பது சிவன் என்று அறிந்து அவனது பாதத்தில் சரணடைந்தான். சிவனும் அவனுக்கு காட்சி தந்து மண் ஆசையால் நடக்கும் போரினால் உயிர் இழப்புதான் ஏற்படும் என உபதேசம் செய்து மறுபிறப்பிலும் மன்னனாக பிறந்து நல்லாட்சி புரிவாய் என ஆசீர்வதித்து மறைந்தார். இந்த மன்னனே மறுபிறப்பில் இரண்டாம் விக்ரம சோழனாக பிறந்தான். அவனுக்கு முற்பிறப்பு நினைவு வந்தது. எனவே அப்போது வழிபட்ட காத்தாயி அம்மனையே தொடர்ந்து வழிபட்டான். மன்னனின் பங்காளிகள் ஆட்சிக்கு எதிராக தொந்தரவு செய்தனர். அவர்களை ஏதும் செய்ய விரும்பாத மன்னன் அம்பிகையிடம், தாயே, நான் முற்பிறப்பில் பாண்டியனுடன் போர் செய்ய சென்ற போது சிவனே நேரில் வந்து போரை தடுத்து என்னை ஆட்கொண்டான். இப்பொழுது பங்காளிகள் எனக்கு தொந்தரவு தருகின்றனர். இதிலிருந்து நீயே என்னை காக்க வேண்டும் என வேண்டினான். மன்னனின் வேண்டுதலை ஏற்ற அம்மன் குரத்தி வேடத்தில் வந்து பங்காளிகளிடம் பேசி பிரச்சனையை தீர்த்து வைத்தான். மகிழ்ந்த மன்னன் குரத்தி வடிவில் ஒரு அம்பிகையை வடித்து காத்தாயி அம்பாள் அருகில் பிரதிஷ்டை செய்தான். மூலஸ்தானத்தில் காத்தாயி அம்பாள் இடுப்பில் முருகனை தூக்கி வைத்தபடி இருக்கிறாள். இவளை குழந்தையம்மன் என்பர். இவளுக்கு வலப்புறம் சங்கு சக்கரத்துடன் பச்சை வாழி அம்மனும், அடுத்து குரத்தி வடிவில் பூங்குரத்தி அம்மனும் அருள் புரிகின்றனர். சகோதரர்களுக்கு இடையே சொத்து பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்து சுமூக உறவு கொள்வதற்கு மூன்று அம்பிகையருக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடலாம். சுகப்பிரசவம் ஆவதற்கு இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர். கைலாய சிவன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. சிவன் இங்கு உருவ வடிவில் காட்சி தருகிறார். இவர் தட்சிணாமூர்த்திக்கு உரிய தென் திசை நோக்கி இருப்பதால் கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற வியாழக்கிழமைகளில் இவரை வழிபடுகிறார்கள். இங்கு சிவன், விநாயகர், முருகன், முத்துமுனி, செம்முனி, ஜடாமுனி, லாடமுனி, கருமுனி, வீரமாமுனி, வாழுமுனி ஆகிய காவல் தெய்வங்களும் அருளுகின்றனர். சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் பாதையில் 29வது கிலோமீட்டரில் ஒரு பிரியம் ரோடில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வட வாற்றங்கரையில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். இணைந்திருங்கள், ஒரு குட்டி கதை கேட்கலாம்.

மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் கதை. சிரகசன் என்னும் வேடனிடம் நரபலியாக தன்னையே கொடுக்க ஆதிசங்கரர் வாக்கு கொடுத்திருந்தார். ஒரு நாள் நள்ளிரவில் வேடன் வந்தான். சங்கரரும் அவனுடன் புறப்பட்டார். அப்பொழுது வேடனிடம், வாக்கு தவறாமையால் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு மகானின் கதையை கூறினார். காட்டில் ஆண் மான் ஒன்று வாழ்ந்தது. வேடன் ஒருவனிடம் சிக்கிக் கொண்ட அது தன் மனைவியை பார்த்துவிட்டு வரும் வரை காத்திருக்கும்படி வேண்டியது. வேடனும் அரை மனதோடு சம்மதம் தெரிவித்தான். புறப்பட்ட ஆண்மான் மாலை நேரத்தில் மீண்டும் வேடனிடம் வந்தது. இணைய பிரிய விரும்பாத பெண்மானும் அதன் இரு மான் குட்டிகளும் உடன் வந்தன. தங்களின் உயிரை ஏற்குமாறு வேடனை வேண்டின. மான்களின் நேர்மை, அன்பு, வாக்கு தவறாமையை கண்ட வேடன் வருந்தினான். அப்பொழுது சிவனே நேரில் தோன்றி மான்களுக்கு நட்சத்திர பதவி வழங்கினர். அவையே வானில் மிருகசீரிடம் என்னும் பெயரில் நட்சத்திரமாக ஜொலிக்கின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரம் நான்கு நட்சத்திரங்களின் தொகுதியாகும். ஏழுமலையானின் ஏழு தீர்த்தங்கள். திருப்பதி மலையில் ஆகாசகங்கை, பாண்டு, பாபவிநாசம், சுவாமி புஷ்கரணி, குமாரதாரை, தும்புரு, கிருஷ்ணா ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. உலகில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை இத்தீர்த்தங்களில் கலப்பதாக ஐதீகம். சித்திரை மாதம் பௌர்ணமியில் ஆகாசகங்கையில் தீர்த்தங்கள் கலக்கின்றன. அந்த நாளில் நீராடினால் வளமிக்க வாழ்வும் மோட்சகதியும் உண்டாகும். வைகாசி மாதம் வளர்பிறை துவாதசியும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வரும் நாளில் பாண்டு தீர்த்தத்தில் நீராடினால் இதற்கு முந்தைய 21 முற்பிறவிகளில் செய்த பாவம் நீங்கி நல்வாழ்வு அமையும். ஐப்பசி மாதத்தில் வளர்பிறை சப்தமியும் உத்திராட நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளிலும், இதே மாதத்தில் வளர்பிறை துவாதசி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடி வரும் நாளிலும் பாபவிநாச தீர்த்தத்தில் நீராடினால் விருப்பங்கள் நிறைவேறும், வைகுண்ட பதவி கிடைக்கும். தைப்பூசமும் பௌர்ணமியும் சேரும் நேரத்தில் கிருஷ்ண தீர்த்தத்தில் நீராடினால் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் சுகமான வாழ்வு அமையும். மாசி மகமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளில் குமாரதாரை தீர்த்தத்தில் நீராடினால் ராஜசூய யாகம் செய்த பலன் கிடைக்கும். பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் சமயத்தில் தும்புரு தீர்த்தத்தில் நீராடினால் நினைத்தது நிறைவேறும், பரமபதம் சேரும் பாக்கியம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடல் கேட்கலாம்.

வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

கொதியேற்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கே இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல் மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் புதையை தென்றல். இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோட உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் இணைந்திருக்கும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களோடு இதய ராகங்களோடு வந்து பேச இருக்கும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கழகத்திலிருந்து கொரடாச்சேரி காளிதாஸ். இதோ முதல் பாடல்.

இதய ரகங்களில் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டீங்களா? ஆமாம், இந்த படம் பேருன்னு சொல்லாமே உங்களுக்கு குரல் கொடுத்தது யாரு? விஜய். ஆமாம், இளைய தளபதி என்று இளைஞர்களால் இன்று தமிழகத்தில், ஏன் உலகத்தில் உள்ள இளைஞர்களால் அழைக்கப்படும் ஒரு சினிமா ஸ்டார், இன்று வசூலிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் ஒரு நாயகன் விஜய். விஜய் அவருடைய பிறந்தநாள் June 22 நடக்கிறது. அவர் ரசிகர்கள் அவர் பாடலை வேதவாக்காக நினைக்கிறார்கள் அல்லவா? ஆகவே இந்த வாரம் விஜய் நடித்த படத்திலிருந்து பாடல்கள், பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் அவர் இசையமைத்து இசையில் பாடிய பாடல்களும் கலந்து உங்களுக்கு வர இருக்கிறது. அதோடு சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட பாடல் குட்டி ஸ்டோரி மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து, அதில் விஜயை குரல் கொடுத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்திரோடு. இசை அனிருத் ரவிச்சந்திர தான் அந்த படத்திற்கு. குட்டி ஸ்டோரி பாடலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மெர்சல் என்ற திரைப்படத்தில் ஆளப்போறான் தமிழன், ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில், விவேகா அவர்களுடைய வரிகளில்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் உறவுகளே, விஜய் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதய ராகத்தில். அடுத்து வரும் பாடலுக்கு முன் இப்பொழுது கேட்ட பாடல் மெர்சல் திரைப்படம் ஆளப்போறான் தமிழன் பாடல். அந்த பாடல் 140,000 மில்லியன் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு யூடியூப்பில் வெற்றி பெற்ற பாடல். அந்த பாடலை கேட்டு பல அரசியல்வாதிகள் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று பயந்துதான் இருந்தார்கள். விஜய் கண்ணசைந்தால் அசைவதற்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் போல இன்றும் விஜய் அரசியலில் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர் 1974 ஜூன் 22 சென்னையில் பிறந்தார். தந்தையார் சந்திரசேகர், தாய் ஷோபா சந்திரசேகர். அவருடைய தாய் மாமன் எஸ் என் சுரேந்தர், அவரும் பாடகர். அவர் அம்மாவும் பாடகர். ஆகவேதான் அவரும் பாடல் பாடி கலக்கியிருக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல் சச்சின் என்ற திரைப்படத்தில் வாவாயின் தலைவா தேவி பிரசாத் சங்கர் மகாதேவனுடைய குரலில் தேவி பிரசாத் இசையில்

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடல் விஜய் தன்னுடைய படத்தில் டைட்டில் சாங்காக வைத்திருக்கும் பாடல்களை தன்னுடைய ரசிகர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் அறிவுரை சொல்வது போலவே இருந்திருக்கும். அடுத்து வருகின்ற பாடலும் அப்படித்தான். நாளை நாளை என்று இன்று இழக்கக்கூடாது என்று, இன்று விதைத்தால் நாளை முளைக்கும் என்பதை நீ மறக்காதே போன்ற வரிகளை கொடுத்து நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தையும் விட்டுவிடாதே என்று பல விழிப்புணர்வு வார்த்தைகளை கொடுத்து ஒரு பாடல். இது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்தில் எல்லா புகழும் என்ற பாடல்

எம்டிஆர்எஃப் மோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். www.mtrfm247 என்ற முகவரியில் எப்பொழுதும் 24 மணி நேரமும் தமிழ் இசை உங்களோடு. அடுத்து விஜய் பாடல்களில் வருவது கில்லி என்ற திரைப்படத்தில் சூரத்தேங்கா என்று தொடங்குகின்ற வித்யாசாகர் இசையில் அமைந்த பாடல்.

தளபதி விஜய் அவர்கள், இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா சுந்தரலிங்கம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு, அவரது தந்தையார் இயக்கத்தில் அவர் நடித்த முதல் படமாகும். அவர் பாடல்களில் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் வாய்ப்பளித்திருப்பார், அனைத்து கவிஞர்களும் எழுதியிருப்பார். அடுத்து கூட ஒரு வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல், என்ன பாடல் என்று இந்நேரம் வகித்திருப்பீர்கள். விண்ணிலவை தேடி மேகம் வந்ததை வைரமுத்து எவ்வளவு அழகாக கூறுகிறார். காதல் அறிவானதா சுகமானதா, காதல் அழகானதா சுமையானதா, கேள்வி கேட்டு அந்த பாடலை மிகு சிறப்பாக எழுதியிருப்பார் வைரமுத்து அவர்கள். ஆமாம், இது துள்ளாத மனமே துள்ளும் என்ற திரைப்படத்தில் மேகமாய் தூது போகிறேன் என்ற பாடல். இந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ராகங்களில் இளைய தளபதி விஜய் அவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளே. அவரின் பிறந்த நாளை முன்னிட்டும் அவர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இதய ராகங்கள் பாடல் இப்பொழுது எம்டிஆர் மூலம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், அவர் படம் வந்தாலே அந்த ரசிகர்களுக்கு அது ஒரு தீபாவளி தான். தீபாவளி என்றாலே வெடி, அந்த வெடி தயாராகும் சிவகாசி என்ற சிவகாசி என்ற திரைப்படத்தில் தான் அடுத்து வரும் பாடல். அதுக்கு இசையமைத்திருப்பவர் ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் இந்த பாடல் வாடா வாடா என் தோழா.

விஜய் தன்னுடைய ரசிகர்களை இந்த அளவுக்கு கட்டிப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர் பாடலில் வருகின்ற அந்த டைட்டில் சாங் வேகம்தான். எல்லா பாடல்களிலும் அப்படி ஒரு புது கருத்தையும் வைத்திருப்பார். வாழ்ந்து பார்ப்போம், வாழ்ந்து பார்ப்போம், வாடா என்று தன் நண்பர்களை கூப்பிடுவது போல் தன் ரசிகர்களை கூப்பிடுகிறார். அப்பன் சொத்து தாத்தா சொத்து வேண்டாம், சொந்தக்காலில் வாழ்ந்து பார்ப்போம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஆயுளை பார்த்து வாழ வேண்டாம், ஆயுள் ரேகை தேய் வரை உழப்போம், ஆயுளை நீட்டிப்போம் என்று கூட அதில் தன்னம்பிக்கையான வரிகளை போட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக அதிலுள்ள ஆட்டம் விஜயை போல கதாநாயகர்கள் இப்போ உள்ள கதாநாயகர்கள் ஆடுவது என்பது மிகுந்த சிரமம். ஏனென்றால் அவர் இயற்கையிலே ஒரு நாட்டிய கலைஞர் என்பதால் அவருடைய நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. விஜயோடு ஆடுவதற்கு அனைத்து கதாநாயகிகளும் மிகவும் ஆவலோடு இருப்பார்கள் என்று கூறுவார்கள். கொஞ்சம் பயமாகவும் இருக்குமாம், ஏனென்றால் விஜயின் ஸ்டெப்புக்கு ஈடுகொடுத்து ஆடுவது என்பது அவர்களால் முடியாத காரியமாக இருக்கும் என்று கருத்து இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், ஆமாம், சுறுசுறுப்பான பாடல்தான். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிதான் என்ற ஒரு கருத்து கொடுத்த பாடல். திப்பு இசை, தினா அவர்கள் இசையில் திப்பு அவர்கள் பாடியது. திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் நீ எந்த ஊரு என்ற பாடல்

0: ராம அண்ணன் தம்பிட.
1: ஆல் இஸ் வெல். ஆமாம், எதுவும் நன்மைக்கு என்று நாம் சொல்வது போல் மனதை தேற்றிக்கொள்ள ஆல் இஸ் வெல் இந்த வரியை பிரபலமாக்கிய படம் நண்பன். நண்பன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கும் கதாபாத்திரம் அது வெற்றுமொழி படத்திலிருந்து டப்பிங் செய்யப்பட்டது என்றாலும் கூட அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கும் அவர் நடித்திருக்கும் காட்சிகள் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஒரு மாணவனுக்கு அவன் பிடித்த கலையில் அவன் பிடித்த துறையில்தான் அவன் படிக்க வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக அவர் அதில் கொடுத்திருப்பார். அப்பொழுதுதான் அவனை எண்ணங்களும் சிந்தனைகளும் வெற்றி பெறும் என்ற அந்த படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கும் நண்பன் திரைப்படம். நண்பன் திரைப்படத்தில் அவருக்காக நண்பர்கள் பாடுவது போல அவரை நினைத்த பாடல் தான் இந்த பாடல். இது ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் விவேகா அவருடைய பாடல். ஹரிஷ் ஜெயராஜ் என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் நண்பன் படத்தில்.

டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தா கூட விட மாட்டேன். என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டா மிஸ்டர் கிளீன் சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்களை எங்க பார்த்தாலும் சரி, எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா?

நீங்கள் கேட்ட பாடல் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் தென்றல் வரும் என்று தொடங்குகிற பாடல். இது இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் அவர்களும் பவதாரிணியும் பாடிய பாடல். நல்லது அன்பர்களே, இதுவரை இதே ராகங்கள் கேட்டு சித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் மீண்டும் என்று கூறி உங்களுக்கு விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து கிருடா செரிகாளிதாஸ். வணக்கம் நேர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரே உனக்காக என்ற படத்திலிருந்து கவிதைகள் விரியும் விழியிலே கனவுகள் புரியும் மொழியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூக்கள் விடும் தூது என்ற படத்தில் இருந்து கதிரவனை பார்த்து காலை விடும் தூது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலவே மலரே என்ற படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பொண்ணு நினைச்சா என்ற படத்திலிருந்து உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடு நிலாவே என்ற படத்திலிருந்து சித்திரை மாதத்து நிலவு வருது வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூமழை பொழியுது என்ற படத்திலிருந்து நதியா நதியா நைல் நதியா நதி போல் நெளியும் நடையா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கட்டபொம்மன் என்ற படத்திலிருந்து கூண்டை விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, கே. ஜே. ஜெயசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஹா என்ற படத்திலிருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உனக்காகவே வாழ்கிறேன் என்ற படத்திலிருந்து கண்கள் ரெண்டும் சந்தம் சொல்ல காதல் என்னும் சொந்தம் கொல்ல என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்ல துடிக்கிது மனசு என்ற படத்தில் இருந்து எனது விழி வழி மேலே கனவு பழ விழி மேலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஊர் மரியாதை என்ற படத்திலிருந்து கிச்சிலி சம்பா குத்தி எழுத்தேன் மொச்சக்குழம்பும் வச்சி எழுத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் கீதையின் ராதை என்ற திரைப்படத்திலிருந்து உன் குரல் என் பெயரை என்ற வரி கொண்டு பாடுகின்றது. இந்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவுகின்ற பக்குவமான காவிய பாடல். காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தருகின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி.

0: நினைக்கிறேன் அந்த பாட்டு போட்டு தான் போடுறேன். நான் போய் ரெண்டு போயிருக்கேன்.
1: அந்த பாட்டு

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். அந்த பாடல் கௌரவம் திரைப்படத்திலிருந்து யமுனை நதி இங்கே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த பாடலோடு தொடர்ந்து வரும் பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து வளமை போல என்றும் சாந்தினி நீங்கள் ஆரியனே என்ற பாடலை கஜினி காந்த் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது, நாங்களும் கேட்கின்றோம்.

அனைவரும் கேட்கும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலுக்கு சொந்தக்காரர் கனடா மொன்றியல் தனுஷன். இன்னும் பார்வையா என்று கேட்கும் செல்ல திருடா என்ற பாடல்தான் அவர் இன்று தந்த பாடல். ஒலிக்க கேட்போமே.

சோனியல் தமிழ் வாமினியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல்களும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடலாக உண்டு. ஜெய் என்று 2002 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே வைடா கை வைடா என்று பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடலை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலும் கனடா வான்கூவரில் இருந்து வசந்தி தந்த பாடல். அந்த பாடல் சென்னை டு பேங்காக் என்ற திரைப்படத்து பாடலாக அமைந்திருக்கின்றது. அடங்காத காளை நீ என்ற வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

உறவுகளை இந்த மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒழித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்களை கேட்போமா? முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா வளமை போல இன்றும் ஒரு பாடலை தருகின்றார்கள். ஜீன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடலை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வளமை போல ரமணி என்றும் இணைந்து ஒரு பாடல் சொல்வாயா சொல்வாயா என்று கேட்டு கிரிவலம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

குரூப்லோடுதான் எங்கள் நீண்ட கால உறவு. எங்களோடு இணைந்து இசை பயணம் செய்யும் கேவிஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார் குருவம்மா என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் மெகமே மெகமே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சிங்கார பூமி சிங்கப்பூரிலிருந்து மலவின் போல நின்றும் மகாலிங்கமும் ஒரு பாடலை தருகின்றார். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் மெல்ல வரும் காற்று என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தப்பே தப்பு இல்லை என்ற சூரன் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து நரேஷன் தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடல் நிச்சயமாக என்னவள் பாடலாகத்தான் இருக்கும். அவர் ஈழமணி திருநாட்டில் இருந்து எங்களை மறவாமல் இன்றும் அனுப்பியிருக்கின்றார் ஒரு பக்தி பாடல். அந்த பாடல் சர்வம் சக்திமயம் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றார். பாடலை கேட்போம். சங்கீத சௌபாக்கியமே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

பழமை போல என்றும் இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வருகின்றார். கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். பெரிய வீட்டு பண்ணக்காரன் என்ற திரைப்படத்தை தான் அவர் தந்திருக்கின்றார். நிக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டு பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் சென்றது என்றுதான் கூற வேண்டும். இனிமையான பாடல்களை தங்கள் தெருவிலே தந்து கேட்டு மகள வைத்தவர்களுக்கும் உலகளாக இருந்து கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலை இருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்பும் தமிழும் நிறைவோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

நேர் நேரத்தை ஆரம்பிக்க முதலில் பக்தி பாடலை கேட்போம். நவராத்திரி பெருநாளை ஒண்டி நவராத்திரி பெருநாளிலே பக்தி பாடலை தந்து கொண்டிருக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. இன்று அவர் தந்த பாடல் ஜெய ஜெய தேவி என்ற இனிமையான பாடல். இசை அரசியின் குரலிலே ஒலிக்கின்றது. ஒலிக்கும் வேளை அந்த பாடலை அவருடன் இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நர்மகுயாள், தமிழ் இனியாள் இவர்களும் எங்களோடு இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் பக்தி பாடலாக அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை தந்திருக்கின்றார் அன்புடனே நீண்ட கால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணாக் ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் இவர்களோடு ஆத்மநாபன் சிவா பாலகுமார் ஜனனி ஆகியோரும் பாடுகின்ற அந்த பாடல் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இனிமை சேர்க்கும் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் இன்றைய தினத்திலே தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அன்பு உறவு நீண்ட கால உறவு ஞானசேகரன் தரும் பாடலாக உள்ளது. அந்த பாடல் அவர் தரும் வேளையில் அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கும் அந்த பாடல் அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் இனிய பாடலை தருகின்றார். பழமை போல இன்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களோடு உலகத் தமிழரும் இணைந்து கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கும் வேளையிலே, நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ என்று வரியெடுத்து பல்லவியோடு சரணத்தையும் தருகின்றது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து

ஒலிக்க இருக்கும் நேயர் நேயர்களுக்கான அடுத்த பாடல் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசையரசி பி சுசீலா அம்மாவும் பாடிய ஒரு பாடல். இனிமையான அந்த பாடல் மலை நாட்டு மங்கை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள். தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் நண்பர்களையும் உறவினர்களையும் இணைத்து பாடுகின்ற அந்த பாடல் நீலமான் கடல் அலையில் என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட பாடல்.

அவர் வந்துவிட்டால் அடுத்த பாடல் யாருடைய பாடல்? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பாடல் தானே. அவர் தன்னுடைய நண்பர் கே ஆர் கே முரளி அவரையும் எம்ஜிஆர் நண்பர்களையும் உறவுகளையும் உலகத் தமிழரையும் இணைத்து கேட்கின்றார் இந்த பாடல். எனது காணம் உனது காதில் விழவில்லையா என்ற பாடல் தான் இந்த பாடல். பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசைக்குயில் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடுகிறார்கள். ஒரு தாயின் சபதம் என்ற திரைப்படத்தில் இருந்து

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், அழகே அழகே என்று வரியெடுத்து ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலிபை சந்தனராஜ் அவர்கள்.

அவர் கேட்ட பாடலை தொடர்ந்து இன்னமோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மனசே மனசே என்ற பாடல் நெஞ்சு நிலை என்ற திரைப்படத்திலிருந்து, கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ் உங்களுக்காக.

இறுதியாக ஒரு பாடலை இன்றிருந்து மலமி போல நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடாமன். நீண்டகால உறவு குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ். அற்புதமான ஒரு பாடல் ஊரு விட்டு ஊர் வந்து என்ற திரைப்படத்திலிருந்து சொர்க்கமே என்றாலும் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நிலத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இணைந்து கொள்ளுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலியகத்தில் இருந்து. அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியில் வந்து கலந்து இணைந்து தங்கள் விருப்ப பாடல்களை தந்துவிட்டு சென்றவர்களுடைய பாடல்கள் சொல்லோடு பாடல் நேயர் விருப்ப பாடலாக தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இன்று கொண்டுவரப்பட்ட பதங்களிலே தங்களுக்கு விருப்பமான ஒரு பதத்தை கொண்டு அதற்குரிய கருத்துக்களை எங்களோடு அளவலாவி பகிர்ந்து சென்ற உறவுகளோடு முதலில் வந்தவர் லண்டன் இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி சயந்தன் அவர்கள். கஸ்தூரி சயந்தன் இன்றைய 3வது நாள் நவராத்திரி விழாவின் நாயகியாம் அம்பாளை பற்றி அழகாக எடுத்துரைத்துவிட்டு ஒரு பாடலையும் பாடி காட்டிவிட்டு அவர் இன்று தனக்கு விருப்பமான பதமாக அன்னை என்ற பதத்தை எடுத்துக்கொண்டார் அல்லவா. அவர் அன்னை என்ற பதத்தை கொண்டு அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் கல்வியா செல்வமா வீரமா என்ற சரஸ்வதி சபதம் திரைப்படுத்து பாடலாக இருக்கின்றது. கஸ்தூரி சயந்தன் அவர்களே, உங்கள் பாடல் இப்பொழுது காற்றலையிலே.

நெஞ்சில்

படைத்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா.

மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வளர்ப்பு பிராணிகளை பற்றி அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன். யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் சரவணா, நீங்கள் கேட்ட பாடல் வேட்டையாடு விளையாடு என்ற அரச கட்டளை திரைப்படுத்தும் பாடல். எங்கே அந்த பாடலை கேட்போமா?

போல் புத்தியை கெடுத்து கொள்ளாதே, குறும்புக்கார வெள்ளாடே கொடியை வளைத்து தள்ளாதே, பொறுமையில்லா மனிதரை போல் புத்தியை கெடுத்து கொள்ளாதே.

நேர்மை உள்ளத்திலே நீங்கும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை, தெரிந்தால் துன்பமில்லை. நேர்மை உள்ளத்தில்

என் கடமையாகும், நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும்.

சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே அலங்கரிக்கும் அடுத்த பாடலை தருவதற்கு ஆசை என்ற பதம் கொண்டு அழகாக பேசி மகிழ்ந்து அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆசையை பற்றி அழகாக எல்லாம் எடுத்துரைத்துவிட்டு தை பிறந்தால் பலிபிறக்கும் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது. ஆசையே அலை போலே என்ற வரி கொண்ட ஒரு காவிய பாடல்.

அதுபோலேயே அவருடன் இணைந்து வந்த இணையர் அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் பொறுப்போடு வந்து அழகாக அன்பாக பேசி மகிழ்ந்து நல்ல கருத்துக்களை குடும்ப பாங்காக பகிர்ந்து கொண்டு சகிப்பு என்ற பதம் கொண்டு பேசிய அவர் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை கேட்கிறார். அந்த பாடல் ஔவையார் என்ற திரைப்படத்திலிருந்து. பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்ற கருத்தை தாங்கி வரும் பாடலாக ஒலிக்கின்றது. கேட்போமே அனுஷ்யா உங்களோடு நாங்களும்.

விருந்து வந்ததென விளம்பிருந்து முகம் திருத்தி ஏருடன் பேன் பார்த்து விருந்து வந்ததென விளம்ப வருந்தி

அருமை பேருமை தெரிந்து, அருமை பேருமை தெரிந்து, அருமை பேருமை தெரிந்து நாதன் அன்புடன் இல்லற இன்பமே.

கோபதாபம் சொல்ல வேண்டும் கூடி நடந்து கொள்ள வேண்டும் கோபதாபம் சொல்ல வேண்டும் கோடி சம்பம் குவிந்தாலும் குளிர்ந்த வார்த்தை சொல்ல வேண்டும் கோடி சம்பம் குவிந்தாலும் குளிர்ந்த வார்த்தை சொல்ல வேண்டும் நாடி மன

மது என்ற பதம் தாங்கி மதுவை பற்றி அழகாக அனுபவத்தோடு பேசிய அன்பு ஞானசேகரன் இறுதியிலே ஒரு பாடலையும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் தன்னுடைய விருப்ப பாடலாக குடிமகனே என்று வரியெடுத்து பாடும் வசந்த மாளிகை திரைப்படுத்து பாடல்.

கொஞ்சம் எனக்கு.

0: வேண்டிய அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை.
1: குடிமகனே, பெரும் குடிமகனே,
0: நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு.

வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து அன்பு சந்திரசேகரன் அவர்கள் இணைந்து அழகாக மாலை என்ற பதத்திலே மாலை நேரத்தை பற்றி அழகாக விரிவாக தெளிவாக கூறி மகிழ்ந்துவிட்டு தனக்கு மறக்க முடியாத ஒரு பாடல், அது விருப்பமான பாடல் என்று கேட்ட வேளையிலே அந்த பாடல் பாக்கிய லட்சுமி என்ற திரைப்படத்தில் இருந்த ஒரு அழியாத காவிய பாடல். அந்த பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற வரி கொண்டு இனிமையாக பாடி மகிழ வைக்கின்றது.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து சென்ற அன்பு உறவுகள் தங்கள் மனதுக்கு பிடித்த பாடலை கேட்ட வேளையிலே அந்த பாடல் அவர்களுடைய விருப்ப பாடலாக சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம் என்று ஒலித்தன. திட்டிக்கும் தேனான பாடல்களாகத்தான் இருந்தது என்று நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழும் இசையோடு கலந்து என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அந்த அவனது வழியாகும், அந்த அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

முதலில் பக்தி பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. நவராத்திரி தினத்தையொட்டி அந்த பாடலை தருகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள். அவர் தரும் அந்த பாடலை ஜெய்வீர பாண்டியன், கௌதமன், லட்சுசாரா, மதுசூரை, சிவசங்கரன், நற்பவி, மரபியாள், தமிழ் இனியால் இவர்களும் வளமை போல கேட்கும் வேளையிலே அந்த பாடல் தனி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ரக்ஷ ரக்ஷ ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா என்ற பாடல்.

ஒலிக்க இருக்கும் நேர்நிரல் பாடலை தருகின்றார் பழமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் கேட்க இருக்கும் இந்த பாடலை அவரோடு இணைந்து வழமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன் அவர்களோடு, சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி, வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் ஒலிக்கின்ற அந்த பாடல் தங்க பதுமை என்ற திரைப்படத்திலிருந்து காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான அந்த பாடல் முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் வந்தாள் மகாலட்சுமியே என்று வரி எடுத்து பாடுகின்றது இன்றைய நாளுக்காக உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து. வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து இந்த பாடலை ஒலிக்க வைத்திருப்பவர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்.

அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள். நீல கடல் ஓரத்திலே நிலம் அள்ளி கொள்ளாமல் என்ற ஒரு பாடல். அந்த பாடல் திருமலை தென்குமரி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். டாக்டர் சீரால் எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு பல்குரல் வினோத குரல் அரசி எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவும் இணைந்து பாடும் அந்த பாடலை இன்று தன்னுடன் இணைந்து தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படுத்து பாடல். கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல் தான் அந்த பாடல். விரும்பி கேட்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள்.

அடுத்து வந்து கேட்கும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக ஆர் கே முரளி அவரையும் உலகத் தமிழரையும் அணைத்து கேட்கின்றேன் என்று கேட்கும்போது கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடல் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலிலே ஒரு தலை ராகம் திரைப்படுத்த பாடலாக கேட்போம்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒழித்துக் கொண்டிருக்கும் தினமும் மலரும் நேயர் நேரம் பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் அடுக்கு மல்லி என்ற திரைப்படுத்து பாடல். 1000 ஆண்டுகள் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன். நீங்கள் கேட்ட பாடல் யமிருக்க பயமேன் சரவணன், பெரியசாமி, ஜனனி, தங்கம் இவர்கள் கேட்கின்றார்கள். இணைந்து நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த பாடல். கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என்று கூறும் இனிமையான பாடல் ஆனந்த ராகம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடலோடு இன்னும் ஒரு பாடல், அழகிய தமிழ் மகன் திரைப்படுத்த பாடல். எல்லா புகழும் எல்லா புகழும் என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிகேட் செல்வை சந்தனராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

நிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ், நீங்கள் தந்த பாடலை கேட்போமா? ஏன் இந்த மௌனம் என்ற திரைப்படத்து பாடல் தெளிவுதான் ஜீவிதம் என்று வரை கொண்ட பாடலைத்தான் இன்று நீங்கள் பாட வைக்கின்றீர்கள்.

மழை வரப் போகுது என்ற இனிமையான பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று ஒலிக்கின்றது. வளைகுடாமன் நின்ற கால உறவு அன்பு ஜோர்ஜ் உங்களுக்காக குவைத் நாட்டு நோக்கி பாடுகின்றது.

0: தமிழன் என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்துடுவோம். முன்னியல் தமிழ் வானொலியின் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் முதலில் அவர் பாடலை கேட்டு அடுத்த பாடல்களில் செல்வோம். நிலாவே நிலாவே என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடல் ஆகா எத்தனை அழகு என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னொரு பாடல் என்ன துயிரே என்ன துயிரே என்று வரியெடுத்து பீமா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இந்த பாடலை வீணமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து அன்புடன் டிராம்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்கின்றார். ஒலிக்கின்றது, முதல் முதலில் வரும் சுகம் எது என்று கேட்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். தாகம் தீர்ந்ததடி என்னமே என்ற வரி கொண்ட பாடல் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடாவிலிருந்து உறவினர்கள் தந்த பாடல்களாக முதலில் வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடல் கேட்போம். மல்லிகை பூச்சரம் என்ற வரி பரோட்சைக்கு நிறமாச்சு திரைப்படத்து பாடல்.

அடுத்து ஒழிக்கும் பாடல் வன்குவரில் இருந்து இளவரசி தந்த பாடல். அட போயா போயா என்று கூறும் தர்மயுத்தம் பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். ஒழிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் கனடா வருபவரில் இருந்து காஞ்சனா, நீங்கள் தந்த பாடலையும் கேட்போமே. ஆசைய காத்தில தூது விட்டு என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். அந்த பாடல் அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவர்கள் பாடலை தந்தபடியிலேதான் கனடா மொன்ரியல் மாநகரம் தனுஷனும் தன்னுடைய பாடலை தந்திருக்கின்றார். ஆண்டனி என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒலித்த உன்னை எண்ணி எண்ணி எண்ணி என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல் இனிமையாக பாடுகின்றது.

நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் யாசகம் என்ற திரைப்படத்து பாடலை கேட்போம். செந்தாளம் பூவே என்று வரி எடுத்து பாடும் இந்த பாடலை அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள்.

தொடரும் பாடல் கூட மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்கள் நீண்டகால உறவு தருகின்றார். பூங்கதவியை தாழ்த்தரவாய் என்ற ஒரு அற்புதமான காவிய பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தாழ்ந்து வரைக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், சிட்னி மாநகரம், ஆஸ்திரேலியா, ரமணி வரம்பை போல நின்றும் நீங்கள் கழுவுயர்த்தி மூர்க்கன் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் அவ கண்ண பார்த்தா என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது, கேட்கின்றோம் ஒலிக்கின்ற வேளையிலே.

தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்புகின்றது. சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மீண்டும் ஒரு பாடல். கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினியை நீங்கள் தந்த பாடல் ஆசை இருக்குது நெஞ்சுக்குள்ளே என்ற பாடல் தான். நீரோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து இன்று அந்த பாடலை கேட்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

இருக்கும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து ஒழிக்க வைக்கின்ற வளமை போல என்றும் ரேஷன் முட்டாளாய் முட்டாளாய் என்ற என்னமோ ஏதோ என்ற திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னர்ந்தால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்போம். அவர் இன்னும் ஈழமணி திருநாட்டில் தான் இருந்து கொண்டு இன்று பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார். ஆனந்த ராகம் என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த வழியில்தான் எல்லோரையும் போல் இன்று ஒலிக்க வைக்கும் ஒரு பாடல் கன்னடா மொன்றியல் வளமை போல என்றும் இறுதிப் பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள் ஒரு பாடலை. அந்த பாடல் காற்றலையிலே கடந்து வர காத்துக் கொண்டிருந்து ஒலித்து நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக ஒலிக்கின்றது. கேட்போமே அந்த பாடலை. அபூர்வ ராகம் திரைப்படத்திலிருந்து அதிசய ராகம் ஆனந்த ராகம் என்று பாடுகின்றது.

ஒரு முறை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ வைத்து சென்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்வினை சந்திக்கின்றேன் உங்களை என்று கூறி காற்றலிருந்து இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டு விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: உண்மையிலேயே இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும். அதனால்தான் உங்களோடு நான் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய கருத்துக்களை கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் இதை நல்ல நாள் என்று சொல்லுகின்றேன் என்றால், பல பேர் பல நாட்களை கெட்ட நாள் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இந்த நாள் நல்ல நாள் இல்லை, இதில் எப்படி ஒன்றை தொடங்குவது என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவு பெறுவதற்காக சொல்லுகிறேன், நமக்கு நல்ல எண்ணம் என்றைக்கு தோன்றுகிறதோ அந்த நாள் உண்மையிலேயே நல்ல நாள். தமிழிலேயே எனக்கு பிடித்த பழமொழி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் என்று சொன்னால், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை நான் சொல்வேன். காரணம், வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு பழமொழி அந்த பழமொழி. மனிதன் எதன் அடிப்படையில் வாழ்கிறான்? நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறான். நாளை விடுகிற பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். நமக்கு வருகிற எதிர்காலம் வாய்ப்புடையதாக இருக்கும். இன்று நாம் துன்பப்பட்டு விட்டாலும் நாளை நமக்கு இன்பம் காத்திருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் வாழ்வினுடைய வெற்றியின் சுருதி. அந்த அடிப்படையிலே மிக அழகான ஒரு பழமொழி, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுகிற இனிய பழமொழி. இதற்கு பல பேர் தவறுதலான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? உண்மையிலேயே இந்த பூமிக்கே புதிய வழி பிறக்கிற நாள் தை ஒன்று. பூமி சூரியனை சுற்றுகிறது. தன்னுடைய சுற்றுப்பாதையில் அது போய்கொண்டே இருக்கிறது. தெற்கு திசையில் ஒரு பயணமும் பிறகு வடக்கு திசையில் ஒரு பயணமுமாக அந்த பயணம் அமைந்திருக்கிறது. தட்சிணாயனம் உத்தராயணம் என்று அந்த காலக்கணக்கை குறிப்பிடுவார்கள். அதிலே தென் திசையில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வடதிசையில் பூமி திரும்புகிற காலம்தான் உத்தராயண காலம்தான் தை ஒன்று என்று கொண்டாடப்படுகிறது. எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு என்ன பழமொழிக்கு உண்மையான பொருள் தெரியுமோ? இந்த பூமிக்கே புதிய வழி, அதாவது சுற்றுப்பாதை பிறக்கிற நாள் தை ஒன்று. அந்த பூமிக்கு நல்ல நாள் பிறக்கிற, அதாவது புதிய பாதை பிறக்கிற நாள் பூமியில் இருக்கிற எல்லோருக்குமே ஒரு நல்ல நாள் தான். அதுபோல் இன்று இந்த கருத்துக்களை கேட்கிற உங்களுக்கு ஒரு புதிய பாதை, புதிய தடம் இன்றைக்கு பிறக்கிறது. நான் இதை ஏன் இப்படி சொல்லுகின்றேன் என்று சொன்னால், பெருவாரியான மனிதர்கள் செக்கு மாடுகளைப் போல அதே பாதையில் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அப்படியே பிறந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவார்கள். பட்டணத்தார் பாடுகிறார், உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து, அதாவது தின்றதையே தின்று கொண்டு புதிதாக ஒரு உணவை உண்ண வேண்டும் என்று கூட ஆசைப்பட மாட்டார்கள். ஐயா, அந்த ஊரிலே அந்த உணவு நன்றாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் என்றால், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இது மட்டுமே பழக்கம் என்று இட்லியோடு செத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்லுகின்றேன்? புதிதாக ஒரு உணவை பரீட்சை பண்ணி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கூட பல பேருக்கு இருப்பதில்லை. உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து தின்றதே தின்று தங்கள் காலத்தை பல பேர் வீணாக்கி இருக்கிறார்கள். மனிதன் ஒவ்வொரு கணமும் புதியதாக பிறக்கிறார். இன்றைக்கு சூரியனை பற்றி ஒரு சிந்தனையை நாம் செய்து பார்ப்போம். சூரியன் எப்படி இளமையாக இருக்கிறது தெரியுமா? அது இன்று வரையில் பயனுடையதாக எப்படி இருக்கிறது தெரியுமா? அது ஒவ்வொரு அணுக்களையும் தனக்குள் வெடித்துக் கொண்டு சக்தியை புதுப்பித்துக் கொண்டு அது ஆனந்தமாக உற்சாகமாக இருக்கிறது. பாரதி இதற்கு நிகரான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார், இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம். அதாவது நாம் ஒவ்வொரு கணமும் புதுமையாக பிறக்கிறோம். இந்த உலகத்தில் புதுமையாக தோன்றுகிறோம். சூரியன் எவ்வளவு பழசு, அது பயனற்றது என்று தூக்கி எறிந்து விட முடியுமா? பயனற்றது என்று சூரியனை எதிர்ந்து விட்டால் நமக்கு என்ன மிச்சம் இருக்க போகிறது? அந்த சூரியனை பார்த்து நாம் ஒரு சிந்தனையை மனதிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணமும் தனக்குள்ளே இருக்கிற ஹீலியம் என்ற அணுக்களை வெடித்து வெடித்து வெடித்து சூரியன் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. அந்த சூரியனை பார்த்து பூமியில் இருக்கிற நாமும் புதிய புதிய எண்ணங்களை நமக்குள் தோற்றுவித்து தோற்றுவித்து நமக்கு ஒரு புதிய பாதையினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும். சூரியனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி இது. இந்த உலகம் ஒரு ஓட்டப்பந்தய மைதானம். இதில் நீங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நின்று கால் வலிக்கிறதே என்று நீங்கள் ஓய்வெடுத்தால் உங்களை தாண்டி கொண்டு பல பேர் ஓடிவிடுவார்கள். ஆஹா, இப்படி ஓடுகிறோமே, ஏன் ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம், என்று கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கலாமா என்று பார்த்தால், நீங்கள் யோசித்து முடிப்பதற்குள்ளாக நிறைய பேர் உங்களை முந்திக்கொண்டு ஓடிவிடுவார்கள். அப்படியானால் யோசிக்காமலேயே ஓடிக்கொண்டிருப்பதா என்று பல பேர் அதை கூட யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஓட்டப்பந்தய மைதானத்துக்குள் நுழைவதற்கு முன்பு நாம் யோசித்திருக்க வேண்டும். அதாவது பிறப்பதற்கு முன்புதான் நாம் யோசனை செய்திருக்க வேண்டும். அது நம்மாலே முடியவில்லை. இங்கே வந்த பிறகு ஏன் ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம், ஓடாமல் இருக்கலாமா என்றெல்லாம் நீங்கள் யோசித்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தால், அதற்குள்ளாக பல பேர் உங்களை தோற்கடித்து விட்டு முன்னாலே ஓடியிருப்பார்கள். நான் இதற்கு ஒரு அழகான விடை சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள். இந்த ஓட்டத்திலே இருந்து நீங்கள் விலக முடியாது, இந்த ஓட்டத்திலே இருந்து நீங்கள் ஒதுங்க முடியாது, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த ஓட்டத்தை நிறுத்த முடியாது என்று நான் சொல்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே யோசித்திருக்க வேண்டும் என்று. உடனே நீங்கள் என்ன நினைப்பீர்கள், நான் ஏதோ ஒரு பைத்தியத்தை போல் உணர்கிறேன் என்று நினைப்பீர்கள். அது எப்படி எங்களாலே முடியும், இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு யோசிக்க முடியுமா என்று கேட்பீர்கள். நான் இப்போது அந்த உண்மையை நிரூபிக்கப் போகிறேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு வனம் யோசித்திருந்தால், ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஒதுங்கி இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்போது ஓடுவதாக தீர்மானித்தீர்கள், ஓடினீர்கள், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்தீர்கள், அதனால் தான் இந்த உலகத்திற்கே வந்தீர்கள். நான் என்ன பேசுகிறேன் என்று உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா? இப்போது விடை சொல்லுகிறேன். நாம் எப்படி பிறந்தோம்? நம்முடைய தாயும் தந்தையும் இணைந்த போது நாம் பிறந்தோம். கவியரசு கண்ணதாசன் பாடுவார், இந்த உலகத்திலே தந்தை ஒரு தவறு செய்தான், தாய் அதற்கு இடம் கொடுத்தாள் என்று ஒரு பாட்டு பாடுவார். அந்த வேடிக்கையான சம்பவம் நடந்த பிறகு தந்தையினுடைய உடம்பிலே இருந்த ஒரு உயிரணு, அதாவது நாம், தந்தையினுடைய உடம்பிலே இருந்த ஒரு உயிரணு ஓடோடி வந்து அது தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இடம்பெற்று விட்டது. அங்கிருந்த அந்த சினை முட்டையிலே தங்கி அது மனிதனாக உருவாகி நாம் வந்து பிறந்திருக்கிறோம். நான் விஞ்ஞானம் பேசிக் கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கூர்மையாக கவனியுங்கள். இப்போது தந்தையின் உடம்பில இருந்து எத்தனை உயிரணுக்கள் ஓடி வந்தன தெரியுமா? லட்சக்கணக்கான உயிரணுக்கள் தந்தையின் உடம்பில இருந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தை தொடங்கின. எப்படியாவது தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும் என்று லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ஓடி வந்தன. அப்படி ஓடி வந்த உயிரணுக்களில் ஒரு அணுதான் நாம். நாம் அப்போதே ஓடி இருக்கிறோம். ஏன் ஓடினோம், ஓடலாமா வேண்டாமா என்று அப்போது யோசித்தோமா? தந்தையிடத்தில இருந்து தாயின் கருவை நோக்கி ஓடி வந்த ஓட்டப்பந்தயத்தில் எல்லா உயிரணுக்களையும் கீழே தள்ளிவிட்டு ஓடோடி வந்து தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்த உயிரணுதான் நாம். கொஞ்சம் விஞ்ஞானம் புரிந்திருந்தால் உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் நாம் வராமல் வேறு ஒரு உயிரணு தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்திருந்தால் அது நம்முடைய அண்ணனோ அக்காவோ தங்கையோ தம்பியோ ஏதாவது ஒன்றாக ஆகியிருக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அப்போது ஏன் ஓடினோம் என்று யோசித்தோமா? இல்லை, தந்தையிடத்திலே இருந்து ஓடோடி வந்து தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்து அங்கே ஒரு குழந்தையாக வளர்ந்து உருவாகி இருக்கிற நாம் இந்த பூமியில் நடக்கிற ஓட்டப்பந்தயத்தை விட்டு விலக முடியுமா? இங்கும் ஓடித்தான் தீர வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயத்தை உங்களாலே நிறுத்த முடியாது, இங்கே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே இனிமேல் யோசிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை, ஓடுவது என்று தீர்மானித்து விட்டு வேகமாக ஓடுகிற வழியை பாருங்கள். அதாவது எந்த துறையில் புகுந்திருக்கிறோமோ அதில் வெற்றி பெற்றாக வேண்டும். நாம் மருத்துவத்திற்கு படிக்கிறோம் என்று சொன்னால் சிறந்த மருத்துவராக ஆக வேண்டும். நாம் சட்டம் படிக்கிறோம் என்று சொன்னால் சிறந்த சட்ட நிபுணராக ஆக வேண்டும். அரசியலில் நுழைந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அரசியல் தலைவராக வந்தாக வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயத்தை நிறுத்துவதை பற்றிய கேள்விக்கே இனி இடமில்லை. முதல் இடத்தை எப்படி பெறுவது என்கிற ஒரே கேள்விதான் உங்கள் முன்பாக இருக்கிறது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த முதல் இடத்தை பெற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் முதல் இடம் கிடைக்குமா என்ற தத்துவத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு முதல் இடம் கிடைக்குமா என்பதை பற்றி சிந்தியுங்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் இடத்தை பெறுவதற்கான முயற்சியை உடனடியாக தொடங்குங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? முயற்சி வேண்டும். உடனே எல்லோரும் சொல்வார்கள், எனக்கு இல்லாத முயற்சியா, நான் எவ்வளவு முயற்சிகள் செய்திருக்கிறேன் தெரியுமா என்று மற்றவரிடத்திலே பல பேர் புலம்புவார்கள். முயற்சி என்பதை விட இன்னொரு வார்த்தை உங்களுக்கு இப்போது சொல்லுகிறேன். முயற்சி போதாது, விடாமுயற்சி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது தமிழிலே. அதாவது விடாமுயற்சி என்றால் நீங்கள் வெற்றி பெறுகிற வரையில் கண்டிப்பாக முயன்றே தீர வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறார்கள், நான் முயற்சி பெற்றேன், முயற்சி செய்திருக்கிறேன், எனக்கு ஏன் வெற்றி வரவில்லை என்று கேட்கிறார்கள். நான் திருப்பி சொல்லுகிறேன், வெற்றி பெறுகிற வரையில் முயற்சியை நிறுத்தாதீர்கள். இந்த வித்தியாசம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவிலே பல முறை தேர்தலிலே போட்டியிட்டிருக்கிறார். அங்கிருக்கிற மாகாண சபை, பஞ்சாயத்துக்கள் என்று பல தேர்தலிலே போட்டிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பல தேர்தலிலும் அவர் தோல்வியைத்தான் தழுவினார். ஆனால் தோல்வியை தழுவியதற்காக ஆபிரஹாம் லிங்கன் துவண்டு போனாரா? இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், ஒவ்வொரு தோல்வியையும் தன்னுடைய வெற்றிக்கான புதிய முயற்சி என்று தீர்மானிக்கிறார். எனவே முயற்சி போதாது, விடாமுயற்சி தேவை என்று தீர்மானித்து பல தோல்விகளுக்கு பிறகு அவர் வெற்றியை வாழ்விலே அடைந்திருக்கிறார். எனவே தோல்வி வந்தவுடன் தயவு செய்து துவண்டு போய்விடாதீர்கள். உங்களுக்கு முன்பு உலகத்தில் தோத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு ஒப்பிட்டால் உங்களுடைய நிலைமை எவ்வளவோ மேலாகவே இருக்கிறது. எனவே முயற்சி போதாது, விடாமுயற்சி என்பது தேவை. ஒரு வேடிக்கையான சின்ன விஷயம் சொல்லுகிறேன். கோழி முட்டை இருக்கிறது, அதற்குள்ளே ஒரு கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறது. அந்த கோழி குஞ்சு வெளியில் வர வேண்டும் என்று அந்த கோழி குஞ்சுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா? நீ உலகத்தை பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும், ஏ கோழி குஞ்சே முட்டையை விட்டு வெளியில் வா என்று யாராவது கூப்பிட்டார்களா? நன்றாக கவனியுங்கள், உள்ளே இருக்கிற அந்த கோழி குஞ்சு அந்த முட்டையை உடைத்துக் கொண்டு பளியிருந்து வெளியிலே எட்டி பார்க்கிறது. ஏன் பார்க்கிறது? இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் அந்த கோழி குஞ்சுக்கு உள்ளே இருக்கிற குஞ்சுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அது முட்டையை உடைத்துக் கொண்டு வெளியிலே வருமா? வர. எனவே அந்த கோழி குஞ்சு யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே முயற்சி செய்கிறது, உடைத்துக் கொண்டு ஓட்டை உடைத்துக் கொண்டு வெளியிலே வந்து நிற்கிறது. எனவே ஒரு எந்த உயிராக இருந்தாலும் அது முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறது. அதைத்தான் உள்ளுதல், உள்ளுதல், அதாவது உள்ளு இருந்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருத்தல் என்ற ஒரு சொல்லாலே தமிழ் குறிப்பிடுகிறது. எனவே உள்ளம் உடைமை, உடைமை அந்த ஆக்கம், நாம் வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எனவே வாழ்விலே தோல்வியை கண்டு ஒரு போதும் நீங்கள் துவளக்கூடாது. நாம் ஒருவேளை தோற்றுவிட்டோமே என்று வருந்த கூடாது. வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கிற உறுதி, விடாமுயற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ராமானுஜர் என்று ஒரு சமய ஞானி இருந்தார். அந்த சமய ஞானி திருக்கோஷ்டியூர் நம்பி என்ற ஒரு பெரியவரை பார்க்க போனார். எதற்காக தெரியுமா? ஒரு சின்ன விஷயம், ஓம் நமோ நாராயணாய என்று ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி அதற்குரிய அர்த்தத்தை திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இன்றைக்கு ஓம் நமோ நாராயணாய என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரிகிற சாதாரணமான ஒரு மந்திரமாக இருக்கிறது, வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் அன்றைக்கு அந்த மந்திரத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருக்கோஷ்டி நம்பி என்பவரை பார்க்க போனார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? இன்னொரு முறை வாரும் பார்க்கலாம் என்று அனுப்பிவிட்டார். ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, 18 முறை அவரை அனுப்பினார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் 18 முறை ஒரு இடத்துக்கு அப்படி போய் நம்மை திருப்பி அனுப்பினால் என்ன சொல்லுவோம்? ரெண்டிலே ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன இவன் பெரிய பெரிய மனுஷனா, இவன் சொல்லித்தான் எனக்கு தெரிய போகிறதா என்று கேட்போம். அல்லது இது என்ன பெரிய விஷயமா, இது கிடைக்காவிட்டால் எனக்கு என்ன என்று விட்டு விடுவோம். ஆனால் ராமானுஜர் 18 முறை போனார், கடைசியிலும் அவர் அந்த மந்திரத்தை சொல்லவில்லை. அதன் பிறகு அவர் பட்டினி கிடந்து சாவதற்கு தீர்மானிக்கிறார். அதை போய் திருக்கோஷி நம்பியிடத்திலே சொன்னார்கள். அவர் சொன்னார், பட்டினி கிடந்து செத்தால் என்ன, மேலே போனால் பெருமாளே அவருக்கு மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லுவார் என்று சொன்னார். அப்போது கூட விடாப்பிடியாக ராமானுஜர் இருந்து அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பெற்றார். வாழ்க்கையிலே நாம் நம்முடைய திருப்திக்காக வாழ்ந்தால் எளிமையாக வாழ்ந்துவிட முடியும். நாம் பிறரை திருப்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை, நான் அதை விமர்சிக்கவில்லை. ஆனால் நாம் செய்கிற காரியத்தை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது மற்றவர்கள் அதை விமர்சிக்க கூடாது, மற்றவர்கள் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்கு அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், நீங்கள் என்னதான் செய்தாலும் மற்றவர்கள் உங்களை குறை சொல்ல போகிறார்கள். நான் ஒரு வீடு கட்டி குடியிருக்க வேண்டும் என்று ஒரு வீடு கட்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிகை கொடுத்தால் வரிசையாக நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வருவார்கள். வந்துவிட்டு என்ன சொல்வார்கள்? அந்த வீட்டுக்குள் நுழைந்த உடனே 100 குறை சொல்வார்கள். சார், இந்த ரூம் இங்க இருக்கக்கூடாது, அது பின்னால இருக்க வேண்டும் அப்படிம்பார். சமையல் கட்டு இங்க இருக்கக்கூடாது, அது சாஸ்திரப்படி தப்பு, அது அங்க இருக்க வேண்டும் அப்படிம்பார். மாடி ரூம் கீழே இருக்கணும், கீழே ரூம் மாடியில் இருக்கணும், மாற்றி மாற்றி சொல்வார்கள். இது இங்க இருக்கக்கூடாது, அது அங்க இருக்கக்கூடாது, என்ன அர்த்தம்? அந்த வீட்டை நாம இருக்கக்கூடாது, அதுக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் நம்மிடத்திலே குறையாக சொல்வார்கள். இவர்கள் சொல்வதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டால் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? நான் எதற்காக சொல்ல வருகிறேன், உண்மையிலேயே வாஸ்து சாஸ்திரம் இதில் நிபுணராக இருக்கிறவர் ஒரு யோசனை சொல்லுகிறார் என்றால் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கலாம். அதற்காக பயப்படுவது என்று ஆரம்பித்தார். இதற்கு என்ன முடிவெடுக்கிறது? இப்படியே எல்லோரும் பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எப்போதுதான் நிம்மதியாக இருக்கப் போகிறீர்கள்? எனவே மற்றவரை திருப்தி பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை, எப்போதும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏன் இதற்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பிறருக்காக பயந்து கொண்டே வாழ்வது என்று முடிவு செய்துவிட்டால் என்றைக்குமே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒருவரை திருப்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலேயே இன்னொருவர் அதிருப்தியாக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். ஒரு வேடிக்கையான கதை சொல்கிறேன். அதாவது, என்னதான் செய்தாலும் இந்த உலகம் உங்களை விமர்சித்துக் கொண்டே இருக்கும். எனவே பிறரது விமர்சனத்துக்கு ஒரு அளவுக்கு மேல் முக்கியத்துவம் தராதீர்கள். அதற்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். பட்டினத்தார் முற்றும் துறந்த ஒரு முனிவர், அவரை மாதிரி ஒரு வைராக்கியமான சன்னியாசி நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது எந்த விதமான பற்றுமே இல்லாமல் வாழ்ந்தவர். அவர் எப்படிப்பட்ட சன்னியாசி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். பத்ரகிரியார் என்று அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் கோயிலிலே இன்னொரு வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார். கோயிலுடைய முன் வாசலிலே பட்டினத்தார் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது பட்டினத்தாருக்கு பிட்சை போடுவதற்காக ஒருவர் வந்தார். பிட்சை போட வந்தார். பட்டினத்தார் சொன்னார், எனக்கு போட வேண்டாம், அந்த பக்கமாக ஒரு பெரிய குடும்பஸ்தன் உட்கார்ந்திருக்கிறார், அவனுக்கு போய் பிட்சையை போடு என்று. அவர் போய் குடும்பஸ்தன் என்ற உடனே மனைவி மக்களோடு யாரோ இருக்கிறாரோ என்று போய் பார்த்து அங்கிருந்த பத்ரகிரியாரை கேட்டார், இங்க யாரோ குடும்பஸ்தன் இருக்கிறாராமே, கஷ்டப்படுகிறாராமே என்று. பத்ரகிரியார் சொன்னார், என்னத்தான் பட்டினத்தார் கேலியா சொல்லுகிறார், குடும்பம்னா எனக்கு ஒன்று மனைவி மக்கள்லாம் கிடையாது, நான் சாப்பிடுகிற போது பக்கத்திலேயே இந்த நாய் உட்கார்ந்திருக்கிறத, இதற்கு ஒரு வாய் போட்டு விட்டுத்தான் சாப்பிடுவேன், அது சாப்பிட்டால் தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அது மட்டுமல்ல, சொத்து வைத்திருக்கிறேன் என்று அவர் கேலி செய்திருப்பார். சொத்துனா வேறொன்றும் அல்ல, கையிலே ஒரு ஓடு வைத்திருக்கிறேனே, இந்த ஓடுதான் சொத்து, அதைத்தான் பட்டினத்தார் கேலியாக சொன்னார் என்று சொன்னார். எதற்காக சொல்கிறேன், பட்டினத்தார் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான துறை. அவர் ஒரு முறை ஒரு வயல்ல படுத்திருந்தார். படுத்திருக்கிற போது பாத்தீங்கன்னா, குச்சி குச்சியா அறுவடை செய்த அந்த நெல்லினுடைய அடிப்பாகம் அப்படியே உடம்பிலே குத்தக்கூடிய அளவுக்கு வைக்கோலுடைய அடிப்பாகம் குத்துகிற அந்த வயல்ல படுத்திருந்தார். படுத்திருக்கிற போது வரப்பிலே கொஞ்சம் தலையை வைத்துக் கொண்டு சௌக்கியமாக படுத்திருந்தார். அந்த வழியாக ரெண்டு பெண்கள் போனார்கள். ஒரு பெண் பட்டினத்தார பார்த்து விட்டு சொன்னாள், பாத்தியா, எப்பேற்பட்ட சாமியா, இந்த துறவிக்கு உடம்பு மேல பற்றே இல்லை, இந்த அறுவடை செய்த வயல்ல குத்துவது கூட தெரியாமல் படுத்திருக்கிறாரே என்று சொன்னார், பாராட்டினார். உடனே இன்னொரு பெண் சொன்னா, கிடக்கலாம் போ, இவன் ஒரு பெரிய சாமியாரா, தலையை எங்க வச்சிருக்கான் பாரு, வரப்பு மேல வச்சுட்டு படுத்திருக்கிறான், அப்ப என்ன ஆசை, இவனுக்கு இன்னும் இந்த தலையை உயரமா வச்சு படுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு என்று கேலி செய்து. இதை பார்த்தார் பட்டினத்தார். உடனே பயந்து போய் எழுந்து உட்கார்ந்து கொண்டு, ஆகா, நமக்கு இவ்வளவு காலமாக இது தோன்றவில்லையே என்று வரப்பில இருந்து இறங்கி தலையை வைத்து படுத்தார். திரும்பி வருகிற அந்த பெண் சொன்னா, பாத்தியான்னு எப்ப சொன்னியோ, உடனே சாமியார் இறங்கி படுத்துட்டார், இவர் எவ்வளவு உயர்ந்த சாமியார்னு தெரியுதா என். அதற்கு அவள் சொன்னா, இவெல்லாம் ஒரு சாமியாரா, ஊர்ல தன்னை பத்தி யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறானே, இவெல்லாம் ஒரு பெரிய சாமியாரா என்று கேட்டாள். நீங்கள் என்ன செய்தாலும் உலகம் உங்க விமர்சிக்கும், பிறர் விமர்சனத்திற்கு அதிகம் பயப்படாதீர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் சொல்லுகிறார்கள், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அதிகமாக வருகிறது என்று நம்மிடத்திலே வந்து புலம்புவார்கள். எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா, தான் மட்டும் அதிகம் கஷ்டப்படுவதாகவும், இந்த உலகத்தில எல்லாரும் மற்றவர்கள் சௌக்கியமாக இருப்பதாகவும், ஒரு மாயையிலே ஒரு கற்பனையிலே எல்லோரும் இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், எனக்கு மட்டும்தான் அதிக கஷ்டம், கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார், அந்த கடவுள் என்ன மட்டும் பார்த்து கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரே, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, இப்படி பல பேர் புலம்புகிறார்கள். முதல்ல இந்த எண்ணம் தவறு. கஷ்டம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறது, எப்போதும் கஷ்டம் இருக்கிறது. இந்த எண்ணத்தை முதலில் நீங்கள் விட்டுவிட வேண்டும். நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்திருக்கிறது என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கஷ்டமில்லாத வாழ்க்கை என்று ஒன்று உண்டா? கஷ்டமே இல்லாத, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று வர வேண்டும் என நினைப்பது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆசை, மத்தாப்புத்தனமான ஒரு கற்பனை. குழந்தைகள்லாம் ஆசைப்படும் பாருங்கள், எப்போதும் லீவா இருந்தா பரவாயில்லை என்று. எப்போதும் லீவு விட்டா அப்புறம் என்ன இருக்கிறது உலகத்துல? அந்த குழந்தைத்தனமான கற்பனை தான், மத்தாப்புத்தனமான கற்பனை தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது. இப்ப நான் ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லுகிறேன், நீங்கள் பிரச்சனைகளை விட நினைத்தாலும் பிரச்சனைகள் உங்களை விடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படின்னு, நீங்கள் பிரச்சனைகளை விட வேண்டும் என்று நினைத்தாலும் பிரச்சனைகள் உங்களை ஒருபோதும் விடாது. ஏன்? இப்போ பாக்டீரியா வைரஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, நோய்களை எல்லாம் பரப்புகிற நோய் கிருமிகள், நுண்ணுயிர் கிருமிகள், பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் வேண்டும், நமக்கு ஏதாவது ஆசை உண்டா? ஜலதோஷ கிருமி எனக்கு வேண்டும், டைஃபாய்டு நோய் கிருமி எனக்கு வேண்டும், நமக்கு ஏதாவது ஆசை உண்டா? கிடையாது. நாம் எல்லாம் நோய் வர வேண்டும் என்று யாரும் ஆசைப்படுவதே இல்லை. நமக்கு பாக்டீரியாவோ வைரஸோ வேண்டியதே இல்லை. ஆனால் மறந்து விடாதீர்கள், பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் நீங்கள் வேண்டும். நீங்கள் இல்லாமல் அதனால் வாழவே முடியாது. பாக்டீரியாவும் வைரஸும் நாம் இல்லாமல் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அது நாம் இருந்தால் தான் நம்முடைய உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு உயிரோடையே இருக்க முடியும். எனவே இந்த பாக்டீரியாவும் வைரஸும் எப்படி உங்களை விடாதோ அது போலதான் பிரச்சனைகளும் உங்களை விடாது. நீங்கள் என்னதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிரச்சனைகளுக்கு நாம் இல்லாமல் இருந்தால் இருக்க முடியாது. எனவே அவை நம்மை ஒருபோதும் விடுவதே இல்லை. ஒரு சில பேர் இருக்கிறார்கள், ரொம்ப ஆச்சரியமான மனிதர்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட சோகமாக இருப்பார். என்ன சுவாமி, உங்களுக்கு தான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே, பிறகு ஏன் சோகமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்டா, காலையிலிருந்து எனக்கு ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை, அதுவே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று அதை ஒரு பெரிய வருத்தமாக சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நான் சொன்ன கருத்தை நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால் புரியும். நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விலகினாலும் அவை உங்களை விடாது என்று சொன்னேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஆற்றுல பெரிய வெள்ளம் போய்கொண்டிருந்தது. அந்த ஆற்றிலே வெள்ளம் போகிற போது அந்த வெள்ளத்துக்குள்ளே ஒரு நபர் மாட்டிக்கொண்டு விட்டார். அந்த நபர் எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று பார்க்கிறாரு. எப்படி வெள்ளத்திலே இருந்து தப்பிப்பது என்று தெரியவில்லை. கருப்பாக முசு முசு என்ற எண்ணமோ வந்து அந்த வெள்ளத்திலே வந்து கொண்டிருந்தது. பார்த்தார், அது மிதந்து கொண்டு வருகிறது. இதை பற்றி கொண்டு விட்டால் நாமும் மிதந்து போய் விடலாம் என்று அதை இறுக பற்றி கொண்டு விட்டார். கொஞ்ச தூரம் அவர் அப்படியே போய்கொண்டே இருக்கிற போது கரையில இருந்து ஒருவர் கத்தினார், அடப்பாவி, நீ எதை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ கரடியை அல்லவா பிடித்துக் கொண்டிருக்கிறாய், அது உன்னை கொன்று போட்டு விடும். அந்த கரடியை பிடிக்காதே, விட்டுவிடு விட்டுவிடு என்று கரையில இருந்து ஒருவர் கத்தினார். நீ பாதுகாப்பு என்று கருதி பிடித்துக் கொண்டிருப்பது வேறொன்றும் அல்ல கரடி, அதை விட்டுவிடு, ரொம்ப ஆபத்தானது என்று கரையில இருந்து கத்தினார். அதற்கு இந்த நீந்தி கொண்டிருக்கிற நண்பர் சொன்னார், நான் அதை விட்டு அரை மணி நேரம் ஆச்சு, ஆனா அதுதான் இப்ப என்ன விட மாட்டேங்குது அப்படின்னார். கரடியை இவர் விடுவதற்கு தயாராக இருந்தாலும் கரடி இவரை விடாது. ஏன்? அது ஆற்றிலே நீந்தி கொண்டு போவதற்கு அதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிற போது இவர் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விடைபெற வேண்டும் என்று விரும்பினாலும் கூட பிரச்சனைகள் உங்களை விடாது. எனவே பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கை தேவை என்று குழந்தை போல பேசாதீர்கள். யாரிடத்திலாவது போய் எனக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை

0: என்ன இப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை யார்ட்டையாவது இறக்கி வைக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், வேற யாருமே ஆப்பிடலையா, நான் தானே ஆப்பிட்டேன். எல்லாரும் சொல்வார், ஒரு 10 நிமிடமாவது உங்களுடைய இடத்துல சொல்ல வேண்டும், என்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும். இது கூட அவ்வளவு நல்ல பழக்கம் அல்ல. யாரிடத்திலாவது போய் நம்முடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று நினைப்பது மனிதனுக்கு இருக்கிற ஒரு பலகீனம். நம்முடைய கஷ்டத்தை இன்னொரு இடத்துல போய் சொல்லி என்ன ஆக போகிறது, அதை தீர்க்கிற மனிதனிடத்திலே சொல்லலாம், ஆனாலும் கூட தீர்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறதா காலம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். நம்மவர்களுக்கு இதெல்லாம் தெரிவதில்லை. யாரிடத்திலாவது போய் தன்னுடைய பிரச்சனையை கொட்டிவிட்டு வர வேண்டும் என்று நினைப்பார்கள். இது அவ்வளவு நல்ல பழக்கம் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தேன், நீங்கள் பிரச்சனைகளை விட்டு விட்டாலும் கூட பிரச்சனைகள் உங்களை விடாது என்று சொன்னேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் நன்றாக சிந்திப்பதற்காக சொல்கிறேன். ராமாயணத்துல பாருங்கள், ராமன் தனக்கு ஆட்சி வேண்டும் என்று கேட்டாரா? தசரத்துல போய் அப்பா எனக்கு ஆட்சியை எழுதி வையுங்கள் என்று சண்டை போட்டாரா? இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா கிட்ட போய் சண்டை போடுவார்கள், ஆவி போறதுக்குள்ள சாவியை கொடுத்துடு, நீ சாகரத்துக்கு முன்னாடி சாவியை கொடுக்க மாட்டியா என்றெல்லாம் சண்டை போடுவார்கள். ஏன் என்ன வந்து நீ இன்னும் முதலாளி ஆக்கவில்லை என்றெல்லாம் கேட்பார்கள். இப்படி ஏதாவது ராமன் பிரச்சனை பண்ணினாரா? அப்பா நீ சாகரத்துக்குள்ள என்னை அயோத்திக்கு அரசராக ஆக்கு என்று கேட்டாரா? இல்லை. ஆனால் தசரதராக கூப்பிட்டு ராமனை பார்த்து, அப்பா இன்று முதல் நீ அயோத்திக்கு ராஜா, உன்னை அரசன் ஆக்குகிறேன் என்று சொன்னார். ராமன் பிரச்சனையை தேடி போகவில்லை, ஆனால் பிரச்சனை ராமனை தேடி வந்துவிட்டது. ஆனால் பிரச்சனை வருகிற போது எடுத்துக்கொள்கிறார் ராமன், எப்படி எடுத்துக்கொள்கிறார்? நான் சத்ரிய வம்சத்தில் பிறந்தவன், இன்றில்லை என்றாலும் என்றாவது அரசனாக ஆக வேண்டிய கட்டாயமுடையவன், என் கடமை எதுவோ அதை செய்கிறேன். யாது கொற்றவன் ஏவியது அது செய்தல் ஏற்கு கடம் என்றார். என்னுடைய கடமை எது, தந்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அவருக்கு ராஜ்யத்தை தசரதர் கொடுத்த பிறகு இரவோடு இரவாக கதை மாறிவிட்டது. கைகேயி பேசினாள், ராஜ்யம் பரதனுக்கு போக வேண்டும் என்றாள், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்றாள். இரவோடு இரவாக எல்லாம் அரண்மனையில் எடுத்த முடிவை அந்த புறங்கள் மாற்றுகிற வேலை அன்றைக்கே ஆரம்பமாகிவிட்டது. கதை மாறிவிட்டது. மறுநாள் காலை கைகேயி ராமனை கூப்பிட்டாள், காட்டுக்கு போ என்று கட்டளையிட்டாள். இப்போது பாருங்கள், ஆட்சியை வைத்துக் கொள் என்று தசரதர் பிரச்சனை பண்ணினார், ஆட்சியை விட்டு வெளியிலே போ என்று கைகேயி பிரச்சனை பண்ணினாள். என்ன புரிகிறது? இவர் பிரச்சனைகளை விரும்பவில்லை என்றாலும் பிரச்சனைகள் ராமன் தோள் மீது வந்து ஏறி உட்கார்ந்து கொள்ளுகின்றன. அப்ப எப்படி சமாளிக்கிறார்? ஒரே அளவுகோல் வைத்துக் கொண்டு சமாளிக்கிறார். எப்படி? பெற்றோர் சொல் கேட்டல், பெரியோர் சொல் கேட்டல், பெரியவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. உடனே ராமன் தீர்மானிக்கிறார், காட்டுக்கு போகிறேன் என்று புறப்பட்டு போகிறார். காட்டிலே போன இடத்திலாவது ராமனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்ததா? பெரிய கூத்து. காட்டிலே போய் சந்தோஷமாக மனைவியோடு வாழ்ந்து கொண்டு நீராடி கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் சூர்பனகை வந்து ஒரு கேள்வி கேட்கிறாள், ராமனை பார்த்து, நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது என்? இந்த ராட்சசியை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காகவா காட்டுக்கு வந்தான் ராமன்? அவள் இருக்கிற அந்த தோற்றம் என்ன, விகாரமான உருவம் என்ன, அவள் வந்து கேட்கிறாள், நீ என்னை ஏன் கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது, நீ திருமணம் பண்ணிக்கொள் என்று. இந்த சபல புத்தி உள்ளவர்கள் கொஞ்சம் இது மாதிரி யாராவது கேட்டால் சொல்வார்கள், ஒரு மாதம் கழித்து வந்து என்னை பார், நான் என் முதல் மனைவியை கேட்டுவிட்டு சொல்லுகிறேன், அவள் கையெழுத்து போடுகிறாளா பார்க்கிறேன். இப்படியெல்லாம் ராமன் காலத்தை நீட்டிக்கவில்லை. ஒரே வார்த்தை, நான் திருமணமானவன், உன்னை மணப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, வெளியில் போ, பிரச்சனையை முடிக்கிறார். ஆனா அவள் பிரச்சனையை முடிக்கவில்லை. எப்படி பிரச்சனை நீளுகிறது பாருங்கள். ஆஹா, இவன் மனைவி பக்கத்திலே இருக்கிற வரையில் நம்மை இவன் சரியாக மதிக்க மாட்டார் என்று சீத்தையை கவர்ந்து கொண்டு போவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறாள். ராவணன் வருகிறான், சீத்தையை கவர்ந்து கொண்டு போகிறான். என்ன கொடுமை பாருங்கள். பிரச்சனையே வேண்டாம் என்று காட்டிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறான் ராமன், அவன் மனைவியை ராவணன் தூக்கி கொண்டு போய் வைத்துக் கொண்டு முடிந்தால் இடத்தில் சண்டைக்கு வா என்று சவால் விடுகிறார். எனவே பிரச்சனைகளில் இருந்து ராமன் விலகி போனாலும் கூட பிரச்சனைகள் அவனை விடுவதற்கு தயாராக இல்லை. ஒரு விஷயம் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் அதை எதிர்ப்பதும் ஜெயிப்பதும் தான் வாழ்க்கை, அதை விட்டு விலகி ஓடுவது வாழ்க்கை அல்ல. என் நண்பர் சொன்னார், பிரச்சனைகளை விட்டு ஓடி சன்னியாசியாக போய்விடலாமா என்று தோன்றுகிறது என்றார். நான் சொன்னேன், சன்னியாசி ஆனாலும் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, மொட்டை அடிப்பதா தாடி வளர்ப்பதா இந்த பிரச்சனை வந்துவிடும், எச்சரிக்கையாக இரு என்று சொன்னேன்.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

நீயர் நேரத்திற்கான முதல் பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து நாதஸ்வர ஓசையிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாஞ்சி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற பாடல். இந்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் அல்லவா? இன்று ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அறதடி குப்பம் ஜாமிருக்க பயமின் சரவணன் அவர்கள். ஒலிக்கும் அந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் செவிமடுக்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலிப்பது. நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் அனுப்பி வைத்த வேளையில் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஷா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளை ஒலிக்கும் பாடல் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்ற பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் இன்று தன்னுடைய பிறந்த நாளை காணும் அன்பு உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுக்கான பாடல். அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைப்படத்திலிருந்து ஏனென்றால் உன் பிறந்த நாள் என்று கூறி பாடும் பாடலை கேட்டு எழுதியிருக்கின்றார். அவரை பிறந்த நாள் வாழ்த்து கூறி மொன்றியல் தமிழ் வானொலியும் அவரது நண்பர்கள் உறவுகளாக கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஆகியோரும் ஜனமியம் இணைந்து வாழ்த்தும் வேளையிலே பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு அதிபர் இணையதிபர் உறவுகள் நண்பர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள். வாழிய பல்லாண்டு.

பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து யார் இந்த பெண் என்று கேட்க மாட்டேன் என்ற பாடலை புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்கள்.

ஒலிக்க இருக்கும் பாடல் அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து திருமதி கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களை நினைத்து கேட்கும் ஒரு பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பிறப்பில பின்னணி பாடகி பி மாதுரி அம்மா அவர்களும் பாடிய பாடல் நீலக்கடலின் உரத்திலே நீங்கா என்ப காவியமா என்ற பாடல். அந்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவர் பாடலை கேட்டுவிட்டால் உடனே வருவார் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நண்பர்களையும் உறவுகளையும் உலகத் தமிழர்களோடு இணைத்துக் கொண்டு ஒரு சோகப்பாடல் கேட்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார். அந்த சோகப்பாடல் அன்பே வா என்ற திரைப்படுத்து பாடலாக இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடியதாகவும் எழுதியிருக்கும் வேளையிலே அந்த பாடல் அன்பே வா அன்பே வா நீ இருந்தால் என் மாளிகையில் என்ற வரியை பல்லவியாக கொண்ட பாடல். அந்த பாடலை அன்புடன் தந்தவர் வேறு யாருமே கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடன் நினைத்து ஆர் கே முரளி என்ற நண்பரையும் நினைத்து கேட்கின்றார். இந்த பாடலை ஒலிக்கின்றது பாடல்.

0: கார்த்திகை திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். பெண்களை நம்பாதே கண்களே என்று பாடுகின்றது. இந்த பாடலை அன்பு பேத்தி சிவரஞ்சினி தமிழ்நாடு அம்மை அப்பனிலிருந்து கேட்கின்றார். சித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் இவர்களோடு இணைந்து கேட்கின்றார்கள் அந்த பாடலை.
1: கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மங்க

முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படத்து பாடல் நீ இல்லாத இடமே இல்லை அல்லாஹ் அல்லாஹ் என்று பாடும் இனிமையான அந்த பாடலை நீண்டகால உறவு நாகூர் முகமது ராபிக் அவர்களும் விஷ்வன் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நிமிர் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை ஒலிக்க வைக்கும் வேளையிலே இது தலைவருடைய பாடல் என்று கூறிக்கொள்வார் சிதம்பரம் பண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இன்று அவர் கேட்க இருக்கும் பாடலாக எங்களோடு இணைந்து கேட்க ஒலிக்கும் அந்த பாடல் நெஞ்சில் மாமலை என்று கூறி நிமிர் திரைப்படம் என்று கூறினேன். அதிலிருந்து பாடுகின்றது சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். காதூரம் செல்ல வேண்டுமென்று

வரும் இனிமையான பாடல் தேன் மிட்டாய் மாங்கா என்ற ஆதார் என்ற திரைப்படுத்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து ரஜேஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்கின்றது அந்த பாடல் இவர்களோடுதான்.

மானா மதுர மல்லிப்பூ என்ற பாடலை அந்தப்புறம் திரைப்படத்திலிருந்து நீண்ட கால உறவு வளைகுடாமன் தினமும் அந்த பாடலை கேட்டு எங்களோடு இணைந்து மகிழ்ந்து கொள்ளும் நீண்டகால உறவு என்று கூறினேன். அன்பு ஜோஜ் அவர்கள் காதூரம் செல்லும் பாடல்.

எவ்வளவு ஒரு இனிமையான பக்தியான பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அந்த பாடலை அவர் மட்டுமல்ல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷுசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகால் தமிழ் இனியால் அனைவரும் கேட்கும் அந்த இனியான பக்தி பாடல். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ என்ற வரி எடுத்து இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே ஒலிக்கின்றது.

0: உண்டு, தமிழன் என்கொரு இன உண்டு, தனியே அவர் பொரு உணவுண்டு, தனியே அவர் பொரு உணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானோ என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் தந்த பாடலை கேட்போம். பூம்பாவை தனி காட்டில் என்ற முதல் வரி காட்டுப்புலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நானே நானா நானே நான் தானா என்று கேட்கும் அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கட்டலில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள். நாங்களும் இணைகின்றோம்.

இதற்கோடுதான் மீண்டும் ஒரு தடவை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலையும் கேட்போம். பேரும் புகழும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நல்ல பேரோடு புகழ் பெருமை என்ற முதல் வரியை கொண்டு

வெட்டும் வாளோடு விளையாடலாம், மேலும் வில்லேந்தி நடமாடலாம். தர்மம் பெண்ணுக்கு போரல்லவே, தாய்மை பண்பாடு அதுவல்லவே.

0: வாழ்க அவள் வாழ்க மகிமை, இன்று நினைத்தாலும் அழியாத பெருமை, அவள் நிலையான வரலாற்று பெருமை.
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிங்கப்பூர். சிங்காரபூமி மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே என்ற பாடலில் தான் தந்திருக்கின்றீர்கள். இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல்களை கனடா அன்பு உறவினர்கள் தந்திருக்கின்றார்கள். முதலில் அல்பர்டா மாநிலம் சாந்தினியின் பாடலை கேட்போம். என்னவோ என் நெஞ்சில் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் காதல் பாதை என்ற திரைப்படத்து பாடல்.

தொடர்ந்து கனடா மொன்றியலில் இருந்து தனுஷன் தருகின்றார் களவாணி மாப்பிள்ளை திரைப்படத்து பாடலை என்ன புள்ள செஞ்ச என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரோடு இணைந்துதான் வன்கூவர் மாநிலத்தில் இருந்து யாரும் இல்லாத என்ற வரி கொண்ட பாடல் ஞானப்படம் திரைப்படுத்து பாடல் வன்கூவர் இளவரசி கனடாவில் இருந்து தந்திருக்கின்றார். அவரோடு

இணைந்து அவரது தோழி வசந்தியும் ஒரு பாடல் தருகின்றார். அழகு காட்டோ அழகு காட்டேரி என்ற பாடலை கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்.

இருக்கின்ற அந்த பாடலோடு தொடர்ந்துதான் மீண்டும் கனடா வன்கூவரிலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். தட்டான் கிடைக்கலையோ என்ற அள்ளி தந்த வானம் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க வைக்கின்றார்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து அன்பு உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடல் அத்தி அத்திக்காய் என்று ஆரம்பிக்கும் ஆதி திரைப்படத்து பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

எங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம். நீண்ட கால இசைப்பயணம் செய்கின்றார் மூன்றியல் தமிழ் வானொலியில் கேதீஸ் அவர்கள். ஒரு மாலை இளவையில் என்ற கஜினி திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

படத்தை தொடர்ந்து வரும் பாடல் எங்கே எங்கே மனிதன் என்று கேட்கும் அசல் என்ற திரைப்படுத்து பாடல் ஒலிக்க வைப்பவர் மீண்டும் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி அவர்கள்.

கொண்டிருக்கும் பாடல்களோடு தொடர்ந்தும் ஒலிக்கும் பாடலை ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து பாட வைக்கின்றார். மெல்ல சிரித்தாள் என்று ஆரம்பிக்கும் அதலால் காதல்

மீண்டும் ஐரோப்பிய மண்ணென்றால் ஞாபகம் வருவது என்னவளைத்தான் என்னவள் உன்னோடு வாழ்வு என்ற ஒரு வரி கொண்ட பாடல். அமர்க்களம் திரைப்படத்து பாடல் ஒலித்திருந்தபடி அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. உன் கீதம் தான் சங்கீதம் தான் என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். கீதம் ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். அன்று

கொள்ள நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலர்வது போல் இன்றும் மலர்ந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

கிரகங்களில் புதனுக்குரிய தலம் திருவெண்காடு. இங்குள்ள சிவனுக்கு ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்றும் பெயர். இங்கு மாசி மகத்தன்று விசேஷ பூஜை நடக்கும். தங்களுக்கு புத்திசாலி குழந்தைகள் பிறக்க வேண்டி புதுமண தம்பதிகள் இங்கு உள்ள சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்களில் நீரில் தலை தெளித்து சுவாமி அம்பிகையை வழிபடுகின்றனர். யமுனை நதியின் ஒரு கரையில் மதுராவும் மறுகரையில் ஆயர்பாடியும் இருந்தன. கண்ணன் மதுராவில் பிறந்தான். தன் குழந்தையை கம்சனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக தந்தை வசுதேவர் அவனை ஆயர்பாடியில் இருந்த நண்பர் நந்தகோபரிடம் ஒப்படைக்க சென்றார். யமுனை ஆற்றில் இறங்கினார். அவரது தலை மீதிருந்த குடை வரை வெள்ளம் வந்தது. காரணம், அந்த கூடையில் இருந்த கண்ணனின் திருவடியை ஒரு தடவையாவது தொட்டுவிட மாட்டோமா என்று அந்த நதி நினைத்ததாம். அவ்வாறு தொட்டவுடன் மகிழ்ச்சியில் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. இந்த நதியின் பெருமையை அறிந்த யமுனையின் சகோதரன் யமதர்மராஜா, யமுனையை மனதால் நினைப்போருக்கு தீர்க்க ஆயுள் உண்டாகும் என்றார். தீர்த்த திருவிழா எனப்படும் மாசி மகமான இன்று தினம் புண்ணிய நதியான யமுனையை மனதில் நாம் நினைப்போம், வளம் பெறுவோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

அடுத்து தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்களது வீட்டுக்கு அடிக்கடி செல்வதை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி ஒரு வீட்டுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பதன் மூலம் அவர்களுக்கு நம் மீது சலிப்பு ஏற்பட்டுவிடும். ஒரு நண்பரின் இல்லத்திற்கு வந்த தம்பதி நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தனர். தாங்களும் அந்த ஊருக்கே மாற்றலாகி வந்துவிட்டதாகவும், வாடகை வீட்டுக்காக அலைந்த கதை, குழந்தைகளை நல்ல பள்ளியில் சேர்க்கப்பட்ட பாடு, குடிநீருக்கு தெரு தெருவாக குடங்குடன் அலைந்த கதை என பேசிக் கொண்டிருந்தனர். சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த நண்பர் போக போக சலிப்புக்கு உள்ளானார். ஒரு கட்டத்தில் வெறுப்புடன், சரி, எனக்கு தூக்கம் வந்து விட்டது, நீங்கள் கிளம்புகிறீர்களா என்று கேட்டுவிட்டார். தம்பதிகளுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. நண்பர்களின் வீட்டுக்கு அடிக்கடி வரவும் கூடாது, அதிக நேரமும் பேசிக் கொண்டிருக்கவும் கூடாது. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் காலை வைக்காதே என பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தவர் வீடுகளுக்கு அடிக்கடி செல்வது அவமானத்திற்கு ஆளாக்கிவிடும். ஒரு பாடலை கேட்கலாம்.

பள்ளியில் ஆசிரியர் கேள்வி கேட்கிறார், புத்திசாலிகள் பதில் சொல்கின்றனர், சிலர் ஒன்றும் தெரியாமல் விழிக்கின்றனர். இதற்கு காரணம் தன்னம்பிக்கை குறைவும் பயமும் தான். இந்த பூமியில் வாழும் போது வேண்டுமானால் நாம் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் தப்பிவிடலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் தேவனின் முன் செல்லும் பொழுது பல கேள்விகளை கேட்பார். நீ படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கவில்லை, திட சிந்தனையை வளர்த்துக் கொள்ள பைபிளை படிக்கவில்லை, பயப்படாதே நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லியதே நீ காதில் வாங்கவில்லை, இதற்கெல்லாம் பதில் சொல் என கேட்கும் பொழுது மௌனியாக இருக்க முடியாது. கேள்விகளுக்கு பதில் சொன்ன பிறகே தேவன் ஆசீர்வாதம் அளிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்கு தகுந்தாற் போல பூமியில் பயமின்றி வாழுங்கள். நல்ல நூல்களை படியுங்கள். ஒரு நல்ல பாடலை கேட்கலாம்.

இனி கேட்க இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். இஸ்லாமிய மறை மெய்ஞானி ஒருவரை சந்திக்க ஒரு இளைஞன் தனது ஒட்டகத்தில் புறப்பட்டான். கடுமையான பயணம் செய்து அவர் இருக்கும் இடத்தையும் அடைந்தான். ஒட்டகத்தில் இருந்து இறங்கிய அவன் அதை கட்டி போடாமல் ஞானியை சந்திக்க சென்றான். ஞானியிடம் அவன், மறை ஞானியே, நான் இறைவனை முழுமையாக நம்புகிறேன். எல்லா உயிர்களையும் அவரே காக்கிறார். இப்பொழுது கூட பாருங்களேன், என் ஒட்டகத்தை கூட கட்டி போடவில்லை. அது எங்கும் போகாது, ஏனெனில் இறைவன் அதை பார்த்து கொள்வான் என நம்புகிறேன் என்று தன் பக்தியை பற்றி மிக பெருமையாக பறைசாற்றி கொண்டான். ஞானி அவனிடம், அடே, ஒட்டகத்தை கட்டி போட்டால்தான் அது உனது இருப்பிடத்தில் நிற்கும். இல்லாவிட்டால் நடந்து வந்த களைப்பில் வேறு யாருடைய ஒட்டகத்திற்காவது வைக்கப்பட்டிருக்கும் உணவில் போய் வாய் வைக்கும். இது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தருவது போல் ஆகும். மேலும் அது வேறு எங்காவது போய்விடும். இறைவன் ஒட்டகத்திற்கு தந்திருக்கும் சுபாவம் அது. இதையெல்லாம் அறியும் அறிவை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை பயன்படுத்தாதது நமது தவறு. ஒன்றை புரிந்து கொள், இறைவனால் நமக்கு தரப்பட்ட அறிவை கொண்டு நம்மால் என்னவெல்லாம் முடியுமோ அதை நாமே செய்து கொள்ள வேண்டும். அதை கூட செய்யாமல் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் இறைவனை குறை சொல்லி பயனில்லை. உன் கடமையை நீ ஒழுங்காக செய்ய வேண்டும். இதையே இறைவன் உன்னிடம் எதிர்பார்க்கிறான் என்றார். உங்கள் கடமைகளை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

நபிகள் நாயகம் அவர்கள் எதையாவது அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் அதை மூன்று முறை சொல்லுவார்கள். அப்படி சொன்ன ஹதீஸ் வசனம்தான் இது. சொற்களில் மூழ்கிவிடுபவர்களுக்கு கேடுதான் என்பதே அந்த வசனம். இதன் பொருள் என்ன? ஒரு பேச்சாளர் மக்களை கவர்வதற்காக தன் பேச்சு திறனை வெளிப்படுத்துவார். வார்த்தை அலங்காரத்தில் மக்களை கிரங்கடித்து விடுவார். இதனால் சொல்ல வந்த கருத்து அடிபட்டு போய்விடும். இவ்வாறு கருத்துக்களை விட்டுவிட்டு சொல் அலங்காரத்தில் மூழ்கிவிடுவோர் துன்பத்தையே சந்திப்பார்கள் என நாயகம் கூறுகிறார். இன்றைய அரசியல் உலகில் வார்த்தை ஜாலங்களில் மயங்கித்தான் உலக இயங்குகிறது. நாயகத்தின் அறிவுரையை பின்பற்றாமல் இந்த ஜாலங்களில் மூழ்கி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

0: திலகம் போற்றும் நபி மகளார் திலகம் பாத்திமா, மங்கையர் திலகம் பாத்திமா, இளங்கும் அன்னை ஹதிஜாவின் கண்மணிய பாத்திமா, கல்பு கனிய பாத்திமா, உலகம் போற்றும் நபி மகளார் திலகம் பாத்திமா, மங்கையர் திலகம் பாத்திமா.
1: எம்டிஆர் எஃப்எம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்டிஆர் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசா தப்பன். முதலாவது நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு, மகளே உன் மனக்குறையை அவனிடம் கூறு, கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு. வாழ்த்துகிறார் சாரதா தேவியார். உன் குறைகளை கடவுளிடம் சொல், அவர் கருணையுடன் அத்தனையும் கேட்டு வேண்டியதை செய்து தருவார். நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் நல்லதை மட்டுமே காண்பார்கள். இந்த உலகமே அவர்களை மதித்து போற்றும். போதும் என்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வமும் பொறுமையும் சமமான உயர்ந்த பண்பும் எங்கும் இல்லை. குணம் குற்றம் இதில் எதை பற்றி விவாதம் நடந்தாலும் அதில் பங்கேற்கும் அனைவருக்கும் சிறிதளவு பங்காவது சேர்ந்துவிடும். பணக்காரர்கள் தன் செல்வத்தாலும், ஏழைகள் தன் உடல் உழைப்பாலும் கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பிறரது அன்பை பெற விரும்பினால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. வாங்கும் நிலையை விடுத்து கொடுக்கும் நிலைக்கு உன்னையே நீ உயர்த்திக்கொள். மற்றவர்கள் மகிழ்ச்சி அளிக்க சந்தர்ப்பம் வாய்த்தால் நீ பிறந்த தன் நோக்கம் நிறைவேற்றிவிட்டதாக பொருள். உயிர் பிரியும் போது கற்கண்டு சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் கூட மீண்டும் மண்ணில் ஒரு முறை பிறக்க நேரிடும். சோம்பலாக பொழுதை கழித்தால் பலவித எண்ணங்கள் மனதில் புகுந்துவிடும். ஒரு வினாடி கூட வேலை செய்யாமல் இருக்காதே. அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டால் உடல் ஆரோக்கியத்தோடு மனதிலும் புத்துணர்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்கும். சாதாரண மனிதன் இந்த உலகை விட்டு செல்லும் போது அழுகிறான். ஆனால் மகான்களோ மரணத்தை ஒரு விளையாட்டாக கருதி சிரிக்கிறார்கள். அகங்காரம் மனிதனை அழித்துவிடும். கடவுள் ஒருவரே தக்க துணை என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். கடவுளை மறந்தால் வாழ்வு அர்த்தமற்றது ஆகிவிடும். கடவுளின் இயல்பு குழந்தையின் மனதை ஒத்து இருக்கிறது. கெஞ்சி கேட்டாலும் அருள் சிலருக்கு கிடைப்பது இல்லை. கேட்காதவர்களுக்கும் கடவுள் அருளை வாரி வழங்கவும் செய்கிறார். மனதை எப்பொழுதும் உற்சாகத்துடன் வைத்துக்கொள். மனம் ஒருமுகப்பட்டால் வாழ்வில் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவாய். அற்பம் என்று எதையும் அவமதிக்காதே. உலகத்தை நீ மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். சாதாரண துடைப்பம் கூட மரியாதைக்குரிய பொருள்தான். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.

0: பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஆரோக்கியம் பயணம் நேரம். சரும பாதிப்பை தடுக்கும் விட்டமின் B10 சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இது தவிர்க்கிறது. சுற்றுச்சூழல் மாசு, சூரிய ஒளியால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கிறது. விட்டமின் B10 மாத்திரை குடல் ஒவ்வாமையை தவிர்க்க உதவுகிறது. விட்டமின் B10 குறைந்தால் உடலின் எடை குறைந்து போகும். நரம்புகளின் செயலிழப்பு காரணமாக கை கால் மரத்து போகும். உடலெங்கும் வலி உண்டாகும். ஞாபக மறதி அதிகரிக்கும். மூளை அடிக்கடி சோர்வாகும். உடல் எப்பொழுதுமே சோர்வுடனேயே இருக்கும். எவ்வகை உணவுப் பொருட்களில் இது கிடைக்கிறது? கீரைகள், முழு தானியங்கள், முட்டை, கோதுமை, காளான் ஆகிய பொருட்களில் இந்த விட்டமின் B10 அதிகமாக கிடைக்கிறது. இனி பற்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பற்களின் பயன்கள் என்ன? பற்களை இழப்பதற்கான காரணங்கள் என்ன? நோய்வாய்ப்பட்ட பற்களால் ஏற்படும் தீமைகள் என்ன? ஈறு பாதிப்பை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? வாயில் உருவாகும் நோய்களால் உணவு குடலுக்கும் பாதிப்பு ஏற்படுமா என்றும், பல் பாதிப்பு வந்தால் சிறுநீரகங்கள் பாதிப்படையுமா என்றும், எவ்வகை சரும நோய்களுக்கு இந்த பாதிப்பு காரணமாகிறது? ஒரு பல் கிருமியால் பாதிக்கப்பட்டதால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செயற்கை பற்கள் யாருக்கெல்லாம் கட்டப்படுகின்றன? செயற்கை பற்களை உபயோகிப்பவர்களுக்கு மருத்துவரின் அறிவுரைகள் என்ன என்று நாம் இன்று காணலாம். முதலாவதாக பற்களினால் பயன்கள். தாடை எலும்புகளின் பிடிமானத்தில் தான் பற்கள் உள்ளன. பற்கள் இருந்தால்தான் பேசும் சொற்களை நன்கு உச்சரிக்க முடியும். பற்களால் தான் உணவை நன்றாக மென்று சாப்பிட முடியும். முகத்தில் பற்கள் இருந்தால்தான் அழகாக தெரிவோம். சரி, பற்களை இழப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? பல் சொத்தை. இப்பாதிப்பு ஏற்பட்டால் சில பற்களை மட்டுமே இழக்க நேரிடும். ஆனால் ஈறு நோய் ஏற்பட்டாலோ அனைத்து பற்களையும் இழக்க நேரிடும். நோய்வாய்ப்பட்ட பற்களால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன என்று பார்த்தோமானால், ஈறு நோயை கவனிக்காவிட்டால் அந்நோய் முற்றி ஈறுகளில் சீழ்படிந்து விடுகிறது. அதனால் சம்பந்தப்பட்ட எலும்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சீழ் வடிவதன் மூலம் பற்களில் உள்ள இரத்த நாளங்கள் மூலம் நோய் கிருமிகள் உடலின் மற்ற பாகங்களுக்கு சென்று அவற்றின் இயக்கங்களுக்கு தடையாகின்றன. சரி, இந்த ஈறு பாதிப்பை நாம் எவ்வாறு அறிவது? ஈறு நோய் உள்ளவர்கள் அதன் பாதிப்பை தெரிந்து கொள்ள முடியாததால் நோய் முற்றிய பின் மிகவும் பாதிப்பு அடைகின்றனர். ஏனெனில் தொடக்க காலத்தில் ஈறு நோயானது எவ்வித அறிகுறியும் இல்லாமல் வளர்ந்து வரும். வாயில் உருவாகும் நோய்களால் உணவு குடலுக்கும் பாதிப்பு ஏற்படுமா என்று பார்த்தால், வாயில் உண்டாகும் நோய்கள் உணவு குடலையும் பாதிக்கின்றன. தொடர்ந்து நோய் கிருமிகளை விழுங்குவதன் மூலம் வயிற்றுப்புண் ஏற்படுவது ஒரு எடுத்துக்காட்டு. நோய் தாக்கிய பல் திசுக்களில் காணப்படும் நுண்ணுயிர்களை சிறுநீரக பரிசோதனையில் வளர்ந்து வரும் பொருள் மூலம் சிறுநீரகங்களிலிருந்து பிரித்தெடுக்க முடியும். இதன் மூலம் பல் பாதிக்கப்பட்டால் சிறுநீரகங்களும் பாதிக்கப்படும் என்பது உறுதியாகிறது. தடை, சிரங்கு, பொடுகு, டீனியா முதலான முக்கிய பல சரும வியாதிகளுக்கு இந்த பல் நோய்கள் காரணமாகின்றன. பற்கள் பாதிக்கப்பட்டு அவை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டால் பற்களை உடனே அகற்றி விடுவது நல்லது. அவற்றால் உடலின் பொது நலம் பாதிக்கப்படுவதை விட அதை அகற்றிவிட்டு செயற்கை பல் வைப்பதே நல்லது. சரி, இந்த செயற்கை பற்கள் யார் யாருக்கெல்லாம் கட்டப்படுகின்றன? மிகவும் பாதிக்கப்பட்ட பல்லை எடுத்துவிட்டு செயற்கை பற்கள் கட்டப்படுகின்றன. புற்றுநோய் அறுவை சிகிச்சையால் தாடையை இழந்தோருக்கு செயற்கை பற்களை கொண்ட பிளாஸ்டிக் தாடைகள் பொருத்தப்பட்டு செயற்கை பற்கள் கட்டப்படுகின்றன. செயற்கை பற்கள் பொருத்தியவுடன் பிறரோடு பேசும்போது சிரமமாக இருக்கும். இப்பற்கள் பழகும் வரை இரவிலும் அணிய வேண்டும். பழகியவுடன் இரவில் தவிர்த்து விடலாம். சிகிச்சைக்கு பின் தொடக்க காலத்தில் மென்மையான உணவுகளையே உண்ண வேண்டும். அதே போல முன்பற்களால் உணவை கழித்து உண்ணும் பழக்கம் கூடாது. காரணம், அப்பற்கள் இடம் மாறி பிடிப்பை இழக்க நேரிடும். இவ்வளவு இன்னல்கள் இந்த பற்களை சரியாக பாதுகாக்காமல் இருந்தால் நமக்கு ஏற்படும். ஆகவே நாம் பற்களை நன்றாக, உடல் ஆரோக்கியமே மிகவும் முக்கியம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின்
1: எம்டிஆர் நேரம் தொடரும்.

இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். இதன் அடுத்த பகுதியாக தகவல் அறிவோமா? விழு விழுது. ஆலமரத்தின் விழுதுகளில் ஊஞ்சல் ஆடியது உண்டா? தலைகீழாய் பிடித்து தொங்கியது உண்டா? அதன் விழுதில் பல் துலக்கியது தான் உண்டா? இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த மரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வேறு எந்த மரத்திற்கும் இல்லாத இயல்பு ஆலமரத்திற்கு உண்டு. இதில் மட்டும் கிளைகளில் வேர் இருப்பது போலவே விழுதுகள் தொங்கும். ஆலமரம் படர்ந்து பெரிதாக வளரக்கூடியது. அதன் கிளைகளோ வலுவற்றவை. அப்படி படரும் கிளைகள் உடைந்து விடாமல் இருக்க இயற்கை அளித்த கொடைதான் விழுது. காற்றில் உடைந்து விடாமலும் மழையில் சரிந்து விடாமலும் இருக்க விழுதுகள் உதவுகின்றன. தரையில் ஊன்றிய விழுதுகள் காலப்போக்கில் மரமாகவே மாறிவிடுகின்றன. இது இந்தியாவின் தேசிய மரமும் கூட. தமிழ்நாட்டில் அடையாறில் உள்ள ஆலமரம் உலகில் உள்ள பழமையான மரங்களுள் ஒன்று. இந்த ஆலமரத்தின் அடியில் தான் சுதந்திரத்திற்கு முன் அன்னி பெசன்ட் அம்மையார் பொதுமக்களிடம் உரை நிகழ்த்தினார். அந்த சொற்பொழிவை கேட்டவர்களில் தமிழ் தென்றல் திருவி காவும் ஒருவர். சரி, விழுதுக்கு ஏன் அப்பெயர் வந்தது தெரியுமா? அது மேலிருந்து கீழ் நோக்கி விழுவதால் விழுதானது. கடவுளின் பழம். அது என்ன கடவுளின் பழம்? ஆரஞ்சு பழத்திற்குத்தான் கடவுளின் பழம் என்னும் பெருமை. ஆரஞ்சு அதிக அளவில் பழச்சாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. ஜாம், ஊறுகாய், மிட்டாய் போன்ற பொருட்கள் தயாரிப்பிலும் பயனாகிறது. இதில் அதிக அளவில் விட்டமின் சி உள்ளது. இது சிட்ரிக் அமிலம் நிறைந்தது. ஆரஞ்சு என்ற வார்த்தை நாராங்கா என்ற சமஸ்கிருத வார்த்தையில் இருந்து வந்ததாம். நாராங்காயின் மூல சொல் நார்த்தங்கா என்ற தமிழ் சொல்லாக இருக்கலாம் என்கிறார்கள். ஆரஞ்சில் 600 வகைகள் உண்டு. ஆரஞ்சு மரம் 33 அடி உயரம் வரை வளரக்கூடியது. 50 வருடங்கள் வரை வாழும். வாழ்நாளில் 60,000 மலர்கள் வரை பூக்கும். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் மலராக வெண்மை நிற ஆரஞ்சு மலர் உள்ளது. இந்த வெண்பூக்கள் விழாக்களில் அலங்காரத்திற்கும் திருமண சடங்குகளில் தலையில் கிரீடமாகவும் சூட்டப்படுகிறது. நறுமணம் மிக்க இந்த பூவில் இருந்து வாசனை திரவியம் தயாரிக்கப்படுகிறது. இதன் தோல் மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆரஞ்சு அஜீரணத்தை சரி செய்யும். இதற்கு தங்க ஆப்பிள் என்ற செல்ல பெயரும் உண்டு. பிரேசில், அமெரிக்கா, சீனா போன்ற இடங்களில் ஆரஞ்சு விளைச்சல் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. இந்தியாவிற்கு இதில் 4 இடம் பெறுகிறது இந்த ஆரஞ்சு. சரி, இப்பொழுது இந்தியாவின் தேசிய பழம் என்ன என்று பார்ப்போம். சில வகை கனிகளின் வாசனையே நம்மை ஈர்க்கும். இப்படி சொன்னதுமே உங்களுக்கு மாம்பழம் நினைவுக்கு வருகிறதா? குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது மாம்பழம். உலகின் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக விளையும். இந்தியா, பாகிஸ்தான், சைனா, பர்மா போன்ற ஆசிய நாடுகளில் இதன் விளைச்சல் அதிகம். மாங்கனி உற்பத்தியில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. உலகில் பாதியளவு மாம்பழம் இந்தியாவில் தான் விளைகிறது. மாம்பூ சிறிதாகவும் கொத்து கொத்தாகவும் இருக்கும். மாம்பூ வாசமும் அலாதியானதுதான். மாம்பழம் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை நிறங்களில் பழுக்கும். வடிவங்களும் வேறுபட்டிருக்கும். 300 அதிகமான ரகங்கள் இதில் உள்ளன. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கும் கூட இதுதான் தேசிய கனி. பங்களாதேஷின் தேசிய மரமாகவும் மாமரம் இருக்கிறது. மாம்பழத்தில் ஏ, சி, டி விட்டமின்கள் உள்ளன. திருவிழா சமய சடங்குகளிலும் மாமரத்தின் இலைகளை தோரணமாக கட்டப்படுகின்றன. மாம்பழத்தின் விதைகள் மருந்தாகவும் பயன்படுகிறது. முகலாய மன்னர் அக்பர் 100,000 மரக்கன்றுகளை பீகாரில் தர்பங்கா என்ற இடத்தில் நட்டார். அந்த இடம் இப்பொழுது லகிபாக் என்று அழைக்கப்படுகிறது. இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.

எம்டிஆர் நேரத்தில் இப்பொழுது நீதி நூல் நிர்வாகம். அபகாரமும் உபகாரமும். உபகாரம் செய்ததனை ஓராதே தங்கன் அபகாரம் ஆற்றச் செய்யினும் உபகாரம் தாம் செய்வதல்லால் தவற்றினால் தீங்கூக்கல் வான்தோய் குடிப்பிறந்தார்கில். சொல்லுக்கு எதிர் சொல் சொல்லாதது உயர் பண்பு. அதுபோல தீய செயலுக்கு பதில் தீய செயல் புரியாமல் இருப்பதும் பண்பு. ஆனால் சாதாரண மனிதன் எதையும் பதிலுக்கு பதில் என்றே சிந்தித்து பார்க்கிறான், அது தவறு. மனித பண்பு என்பது தீமை செய்தாருக்கும் நன்மை செய்வதே, இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று கேட்கிறார் திருவள்ளுவர். பகைவனுக்கு அருள்வாய் என்கிறார் பாரதியார். இதற்கு ஒரு குட்டி கதை ஒன்று உண்டு. ஆற்றங்கரை ஓரம் ஒரு சாது உட்கார்ந்து கொண்டு இருந்தார். கரை அருகே ஓடிய ஒரு தேள் தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது. காப்பாற்ற நினைத்த சாது தண்ணீரில் கையை விட்டு அந்த தேளை எடுத்தார். தன்னை தாங்கிய கையில் ஏறிய தேள் அவரை கொட்டியது. ஆனாலும் அவர் அந்த தேளை எடுத்து தரையில் போட்டார். மீண்டும் அந்த தேள் தண்ணீரில் விழுந்தது. சாது மறுபடியும் தேளை தூக்கினார். அது அவரை கொட்டியது. திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சி நடக்க அதை பார்த்து கொண்டிருந்த சாதுவின் சீடர்களில் ஒருவர் கேட்டாராம், சுவாமி, அந்த தேள் தான் உங்களை திரும்ப திரும்ப கொட்டுதே, ஏன் அதை திரும்ப திரும்ப தூக்குறீங்க என்று கேட்டார். அதற்கு சாது பதில் சொன்னார், சீடனே, கொட்டுவது அதன் சுபாவம், அது தன் சுபாவத்தை விடவில்லை. உதவுவது என் சுபாவம், நானும் என் சுபாவத்தை விடமாட்டேன். கேட்பதற்கு இது நன்றாக இருக்கிறது. ஆனாலும் அபகாரம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்ய தயங்குகிறார்கள் மனிதர்கள். அபகாரம் செய்தவர்களுக்கு பதிலடியாக அபகாரம் செய்யாமல் இருந்தால் அதுவே பெரிது என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. அபகாரத்திற்கு அபகாரம் செய்வது நம் தகுதிக்கு உகந்ததல்ல என்று நினைத்தால் மனிதன் அபகாரம் செய்ய மாட்டான். அந்த நிலையிலிருந்து உபகாரம் செய்யும் அளவுக்கு ஒருவர் உயர்வது என்பது கஷ்டமானது இல்லை, எளிதானதாகவே இருக்கிறது. என்றும் துன்பமில்லை. அறிவதறிந்தடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவதுலவு உவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. துன்பமே இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான வழிகள் எவை? அவற்றையே இந்த பாடல் சொல்கிறது. அறிய வேண்டியனவற்றை அறிதல் ஒரு வழி. அப்படி செய்யும் பொழுது அறிந்து கொள்வதும் அதிகம், அறிந்து கொள்ள வேண்டியதும் அதிகம் என்பதனையும் தெரிந்து கொள்கிறோம். இதை அறிதோறும் அறியாமை கண்டாற்றால் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அறிவின் நாட்டம் அடக்கம் உடைமைக்கு காரணமாகிறது. அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சுவது துன்பம் நீக்கும் வழிகளில் ஒன்று. பழி பாவங்கள் செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சாமல் இருக்கக்கூடியவற்றில் அஞ்சாமை தேவை. அடுத்து உலகம் உவப்ப உருவது செய்வது. நாம் செய்வதெல்லாம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று மகாகவி பாரதியார் சொன்னது போல அமைய வேண்டும். இந்த மூன்று வழிகளையும் பின்பற்றினால் இன்பம்தான், என்றும் துன்பம் இல்லை. நாம் விற்பனை செய்யும் பண்டம் பணி அது உலகில் பலருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நம் தயாரிப்புகளினால் யாருக்கேனும் ஏதாவது கெடுதல் விளைந்தால் பின்னர் நம்மையும் கேடு சூழும் என்று இதை வர்த்தகத்துறையினர் பின்பற்றினால் இது அந்த வர்த்தகத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மை தரும். முதல் வழி அறிவது அறிவது. நுழையும் துறை பற்றிய சகலவிதமான தகவல்களையும் திரட்டி வைப்பது அவற்றை பயன்படுத்துவதும் தான் ஆகும். அடடா, இது தெரியாமல் போயிற்றே, தெரிந்திருந்தால் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே என்றபடி வருந்துவதற்கு இடம் தராது. இரண்டாவது அஞ்சுவதற்கு அஞ்சுவது. தவறுகள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். அது நாம் விற்பனை செய்யும் பொருளின் தரத்தையும் நம் தரத்தையும் குறைத்துவிடும். பிறகு கஷ்டம்தான். மூன்றாவது உலகு உவப்ப செய்வது. இணைந்திருங்கள், இது NTR FM.

அருமையான பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள். இது MTR நேரம், MTR FM. உங்களுடன் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இப்பொழுது திருத்தலம் உலாவரும் நேரம். சொத்து பிரச்சனை தீர வேண்டுமா? குறுங்குடில் வாங்க சகோதரர்களே. சகோதரர்களுக்கு இடையே சொத்து பிரச்சனை இருந்து அது தீர வேண்டுமானால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள குறுங்குடில் காத்தாயி அம்மன் கோவிலில் உள்ள மூன்று அம்மன்களை தரிசித்து வரலாம். மூவரும் ஒரே கருவறையில் இருப்பது சிறப்பு. முதலாம் விக்ரம சோழன் தன் குலதெய்வமான காத்தாயி அம்மனை வழிபட்டு வந்தான். ஒருமுறை இவன் மதுரையை ஆண்ட வம்சசேகர பாண்டியன் மீது படையெடுத்தான். பாண்டியனுக்கு போர் செய்வதிலும் உயிர்கள் அழிவதிலும் உடன்பாடு இல்லை. சிவபக்தனான அவன் சோழனிடம் இருந்து தன் நாட்டை காப்பாற்றும்படி மதுரை சொக்கநாதரிடம் வேண்டிக் கொண்டான். மன்னனின் வேண்டுதலை ஏற்ற சிவன் குறவன் வேடத்தில் சென்று சோழனுடன் போரிட்டார். அவரை எதிர்க்க முடியாத மன்னன் வந்திருப்பது சிவன் என்று அறிந்து அவனது பாதத்தில் சரணடைந்தான். சிவனும் அவனுக்கு காட்சி தந்து மண் ஆசையால் நடக்கும் போரினால் உயிர் இழப்புதான் ஏற்படும் என உபதேசம் செய்து மறுபிறப்பிலும் மன்னனாக பிறந்து நல்லாட்சி புரிவாய் என ஆசீர்வதித்து மறைந்தார். இந்த மன்னனே மறுபிறப்பில் இரண்டாம் விக்ரம சோழனாக பிறந்தான். அவனுக்கு முற்பிறப்பு நினைவு வந்தது. எனவே அப்போது வழிபட்ட காத்தாயி அம்மனையே தொடர்ந்து வழிபட்டான். மன்னனின் பங்காளிகள் ஆட்சிக்கு எதிராக தொந்தரவு செய்தனர். அவர்களை ஏதும் செய்ய விரும்பாத மன்னன் அம்பிகையிடம், தாயே, நான் முற்பிறப்பில் பாண்டியனுடன் போர் செய்யச் சென்ற போது சிவனே நேரில் வந்து போரை

தடுத்து என்னை ஆட்கொண்டான். இப்பொழுது பங்காளிகள் எனக்கு தொந்தரவு தருகின்றனர். இதிலிருந்து நீயே என்னை காக்க வேண்டும் என வேண்டினான். மன்னனின் வேண்டுதலை ஏற்ற அம்மன் குரத்தி வேடத்தில் வந்து பங்காளிகளிடம் பேசி பிரச்சனையை தீர்த்து வைத்தான். மகிழ்ந்த மன்னன் குரத்தி வடிவில் ஒரு அம்பிகையை வடித்து காத்தாயி அம்பாள் அருகில் பிரதிஷ்டை செய்தான். மூலஸ்தானத்தில் காத்தாயி அம்பாள் இடுப்பில் முருகனை தூக்கி வைத்தபடி இருக்கிறாள். இவளை குழந்தையம்மன் என்பர். இவளுக்கு வலப்புறம் சங்கு சக்கரத்துடன் பச்சை வாழி அம்மனும், அடுத்து குரத்தி வடிவில் பூங்குரத்தி அம்மனும் அருள் புரிகின்றனர். சகோதரர்களுக்கு இடையே சொத்து பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்து சுமூக உறவு கொள்வதற்கு மூன்று அம்பிகையருக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடலாம். சுகப்பிரசவம் ஆவதற்கு இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர். கைலாய சிவன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. சிவன் இங்கு உருவ வடிவில் காட்சி தருகிறார். இவர் தட்சிணாமூர்த்திக்கு உரிய தென் திசை நோக்கி இருப்பதால் கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற வியாழக்கிழமைகளில் இவரை வழிபடுகிறார்கள். இங்கு சிவன், விநாயகர், முருகன், முத்துமுனி, செம்முனி, ஜடாமுனி, லாடமுனி, கருமுனி, வீரமாமுனி, வாழுமுனி ஆகிய காவல் தெய்வங்களும் அருளுகின்றனர். சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் பாதையில் 29வது கிலோமீட்டரில் ஒரு பிரியம் ரோடில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வட வாற்றங்கரையில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். இணைந்திருங்கள், ஒரு குட்டி கதை கேட்கலாம்.

மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் கதை. சிரகசன் என்னும் வேடனிடம் நரபலியாக தன்னையே கொடுக்க ஆதிசங்கரர் வாக்கு கொடுத்திருந்தார். ஒரு நாள் நள்ளிரவில் வேடன் வந்தான். சங்கரரும் அவனுடன் புறப்பட்டார். அப்பொழுது வேடனிடம், வாக்கு தவறாமையால் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு மகானின் கதையை கூறினார். காட்டில் ஆண் மான் ஒன்று வாழ்ந்தது. வேடன் ஒருவனிடம் சிக்கிக் கொண்ட அது தன் மனைவியை பார்த்துவிட்டு வரும் வரை காத்திருக்கும்படி வேண்டியது. வேடனும் அரை மனதோடு சம்மதம் தெரிவித்தான். புறப்பட்ட ஆண்மான் மாலை நேரத்தில் மீண்டும் வேடனிடம் வந்தது. இணைய பிரிய விரும்பாத பெண்மானும் அதன் இரு மான் குட்டிகளும் உடன் வந்தன. தங்களின் உயிரை ஏற்குமாறு வேடனை வேண்டின. மான்களின் நேர்மை, அன்பு, வாக்கு தவறாமையை கண்ட வேடன் வருந்தினான். அப்பொழுது சிவனே நேரில் தோன்றி மான்களுக்கு நட்சத்திர பதவி வழங்கினர். அவையே வானில் மிருகசீரிடம் என்னும் பெயரில் நட்சத்திரமாக ஜொலிக்கின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரம் நான்கு நட்சத்திரங்களின் தொகுதியாகும். ஏழுமலையானின் ஏழு தீர்த்தங்கள். திருப்பதி மலையில் ஆகாச கங்கை, பாண்டு, பாபவிநாசம், சுவாமி புஷ்கரணி, குமாரதாரை, தும்புரு, கிருஷ்ணா ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. உலகில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை இத்தீர்த்தங்களில் கலப்பதாக ஐதீகம். சித்திரை மாதம் பௌர்ணமியில் ஆகாச கங்கையில் தீர்த்தங்கள் கலக்கின்றன. அந்த நாளில் நீராடினால் வளமிக்க வாழ்வும் மோட்சகதியும் உண்டாகும். வைகாசி மாதம் வளர்பிறை துவாதசியும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வரும் நாளில் பாண்டு தீர்த்தத்தில் நீராடினால் இதற்கு முந்தைய 21 முற்பிறவிகளில் செய்த பாவம் நீங்கி நல்வாழ்வு அமையும். ஐப்பசி மாதத்தில் வளர்பிறை சப்தமியும் உத்திராட நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளிலும், இதே மாதத்தில் வளர்பிறை துவாதசி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடி வரும் நாளிலும் பாபவிநாச தீர்த்தத்தில் நீராடினால் விருப்பங்கள் நிறைவேறும், வைகுண்ட பதவி கிடைக்கும். தைப்பூசமும் பௌர்ணமியும் சேரும் நேரத்தில் கிருஷ்ண தீர்த்தத்தில் நீராடினால் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் சுகமான வாழ்வு அமையும். மாசி மகமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளில் குமாரதாரை தீர்த்தத்தில் நீராடினால் ராஜசூய யாகம் செய்த பலன் கிடைக்கும். பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் சமயத்தில் தும்புரு தீர்த்தத்தில் நீராடினால் நினைத்தது நிறைவேறும், பரமபதம் சேரும் பாக்கியம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடல் கேட்கலாம்.

இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

0: வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. ரெண்டாயிரத்தி 2026 ஆண்டு 10வது மாதம் 14வது நாள் அறிவன் கிழமை. கலையகத்து நேரம் முற்பகல் 11:32, ஈழமணி திருநாடு இந்தியாவின் தென்னகத்திலே 9:02 என்று இரவு நேரம் காட்டுகின்றது. இரவும் பகலும் இணைந்திருக்கும் வேளையில் நாங்கள் இணைந்திருவோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் எமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன், இவர்களுக்கு என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி அன்பு கூறி, உலகளாவை இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே, உங்களுக்கும் அன்பும் வணக்கமும் தெரிவித்து வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து சிறப்பிப்போம் கதம்பத்திலே. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று. மொன்றியல் தமிழ் வானொலியில் நீண்டகால உறவுகளாக இருக்கும் எங்கள் அன்பு, நீண்டகால உறவாக இருக்கும் அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து மலர்களை எல்லாம் அங்கே மலர வைத்து இன்றைய நிகழ்ச்சி என்னவென்று கூறி உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து நாங்கள் இணைந்திருவோம் என்று அறைகூவி இருக்கும் வேளையில் அவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையில் இணைய இருக்கும் இணைந்திருக்கும் என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வரவேற்பு தருகின்றேன். வாருங்கள் இணைவோம். இன்றைய நிகழ்ச்சி எதுவாக இருக்கும், காரிக்கிழமை அல்லவா, அது எந்த நிகழ்வாக இருக்கும் என்றதை அவர் எழுதினாலும் நாங்களும் ஒரு தடவை இசையோடு கூறுவோமே. ஆம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிசம் நிகழ்வில் இணைகின்றோம் நாங்கள். இப்பொழுது 10 பாகை வெப்பத்தில் இருக்கின்றோம். இது படிப்படியாக 2 கூடி 12 பாகை வரை சென்று மீண்டும் 3 பாகையை தொட இருக்கின்றது. மழைக்கான சான்றில்லை. 11:02 தான் இன்று பகல். வந்திருக்கும் அன்பு உறவை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு மகளே. கஸ்தூரி வணக்கம். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, இணைத்து விட்டேன்.
1: நன்றி நன்றி நன்றி. எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் உங்களுக்கு.
0: காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தருகிறேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல சுகமையா. நான் இப்ப அவசரமா அழைப்படுத்த காரணமே என்ன, இப்பதான் எங்க பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பாடசாலையால போறேன். வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். இப்பதான் அப்ப இனி போய் அங்க சாப்பாடு சேடா வேணும் இவியலுக்கு. இவியோட சண்டை கட்ட, அப்புறம் மல்லுக்கட்ட வேணும் ரெண்டு பேரோடையும். அதெல்லாம் நான் செய்து திரும்புறது கிடையில நேரம் பறந்து போயிடும். பொக்கிசம் கொட்டி ரெண்டு கொட்டியும் போயிடும்.
0: முதலாவது நேரா வந்து இணைந்து பிடித்து விடுவோம் என்று வருகின்றீர்கள். நானும்
1: அதான்
0: அங்க காலநிலை எப்படி இருக்கின்றது என்று வாகனம் செலுத்துவது.
1: 14 பாகை ஐயா, நல்ல காலநில நல்ல வெளிச்சமா இருக்குது. ஆனா சாயந்திரம் 6 மணிக்கு மேல மழை ரெண்டு வர சொல்லிக்கிட்டாங்க.
0: எங்களுக்கு நேற்று முழு நாளும் மழை. இப்பொழுது நாங்கள் 10 பாகையில தான் இருக்கின்றோம். இது 12 பாகை வரை சென்று மீண்டும் 3 பாகைக்கு திரும்புகிறது. 3 வரை மழை குணம் மழை இல்லை. நேற்றையோடு மழை நின்றுவிட இரவு வெறிய இடி மின்னல் எல்லாம் வந்தது. ஆனா இன்று மழை இல்லை. ஆனா மழை வருவது போன்ற ஒரு உணர்வு தான் இருக்கின்றது. வேற ஒன்றும் இல்லை. இன்னும் மழை வராதென்று தான் எண்ணுகிறேன். பகவானும் தன்னுடைய பகல் வழியை தருவதற்கு தாமதத்தோடு இப்பொழுது எங்களுக்கு 11:00 இரண்டு நிமிடம் தான் இன்று பகல். எங்களுக்கு குறைந்து கொண்டு போகின்றது. இந்த மாத இறுதியிலே நேரமும் மாற்றுவார்கள் என்று அங்கே மாற்றி
1: விட்டார்கள்.
0: எங்களுக்கு 1 வாரம் பிந்தி தருவார்கள். சரி சரி. எங்களுக்கு வந்து நவம்பர் அதாவது 11 மாதம் முதலாம் நாள் வருகிறது என்று நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றுவார்கள். நல்லது. உங்களுடைய பயணம் அப்படி பயணத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் வானொலியில வானொலி அதாவது அந்த வாகனம் செலுத்தி கொண்டு தொலைபேசி பேசலாமா?
1: வாகனம் கிடையாது, நடராசாவில்.
0: ஓ, நடந்து செல்கின்றீர்களோ? இருவரும் பக்கத்திலே அருகில வருகின்றார்கள். நீங்கள் நடந்து
1: போகின்றீர்கள். ஓமையா, 7-8 நிமிஷம் நடந்து போடுவேன்.
0: ஓ, இன்று 4ஆம் நாள் நவராத்திரி இல்லையா?
1: இன்னைக்கு நவராத்திரி நாலாம் நாள் மகாலட்சுமியினுடைய பூஜை, முதல் நாள் அவ இன்னைக்கு அவதாரம் உஸ்மாண்டா தேவி. அவங்களுக்கு கரணியில வர்ணம் ரொம்ப பிடிக்கும், அதோட பைரவியும் காம்பௌதி ராகமும் பாடினால் நல்லதாம்,
0: நல்லதாக இருக்குமோ.
1: செவ்வந்தி பூ, அரளி, செவ்வந்தி, அரளி, தாமரை பூ போன்ற மலர்கள் பூசைக்கு வைக்கிறது நிரப்பு.
0: அப்ப என்ன நிவேத்தியத்துக்கு வைக்க வேண்டும்?
1: நிவேத்தியம் சக்கரை பொங்கல், புளியோதர, சுண்டல்.
0: ஆனா நாங்களே இப்பொழுது பேசிட்டோம், சுண்டல் லம்பிக்கலாம் வாயுறுது கேட்க. இப்ப நாங்கள் பேசும்போது கட்டுப்பாட்டோட இருப்பவன் அதை கவனித்துக் கொள்வேன் நான். அடுத்து நாங்கள் இவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிலே தென்னகத்துல அங்கே ஈழ மணி திருநாட்டிலே எல்லாம் பூஜைகள் நடைபெற்று முடியும் நேரம் இருக்கும் இல்லையா? சரி, நல்லது, நினைக்க வேண்டும். இருமல் வந்து விட்டது. என்னால் நீங்கள் காலநிலை அவ்வளவு ஒவ்வாதது, ஒரு இந்த இந்த காலையில் இங்கே மகளுக்கும் உடல் நலம் ஒவ்வாவில்லை, அவளுக்கும் சரியில்லை, எல்லோருக்கும் ஒரு இந்த உடல் மாற்றம் காலநிலை மாற்றம் ஒரு சிறு வருத்தத்தை கொடுக்கும், கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். சரி, இப்போ நாங்கள் வந்தபடியதை கவனிப்போம், வியாபாரத்தை கவனிப்போமா? சரி, உங்களுடைய அதிர்ஷ எண்ணெய் கூறுங்கள். எந்த எண்ணன்று
1: தாயே மகாலட்சுமி, இன்னைக்கு மகாலட்சுமி தாயார் நாலாம் நாள் ஐயா. நடக்கிறது நடக்கிறது நாலு தாங்க ஐயா,
0: நாலு நடக்கிறது தானே, நீங்க நடக்கிறீங்க தானே, நடக்கிறது நடக்கட்டும். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்னு நினைக்கின்றீர்கள் கஸ்தூரி? அதற்கு இல்லையா, அதற்கு முதல் நீங்கள் மந்திரத்தை, அதற்கு முதல் மந்திரத்தை சொன்னால்தான் பெட்டி திறக்கும்.
1: அதுதானே, அண்டாக ஆகாசம் அபுகாகசம் திறந்துடு, சீதே
0: திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? முதல் நேர் சின்னதா கொடுப்ப தந்திருக்கிறாங்க, ஆனால் அதுக்குள்ள இருக்கிற இடம் பெரிதா இருக்கு. இந்த உலகத்திலே பிரிது அளவு கூடிய ஒரு இடம், அதாவது சமுத்திரம். சமுத்திரத்துக்கு ரெண்டு இடத்துலயும் ஒரு பெயர் உண்டு, அதைத்தான் கேட்கிறாங்க. கடல் சமுத்திரம் என்பதற்கு பாடல்கள் எல்லாம் வந்திருக்கின்றது, இரண்டு இடத்துல இருக்கின்றது. அது சமுத்திரத்துக்கு நதி
1: பெறுகிறது,
0: பெருங்கடல் சமுத்திரம். இந்த பூமியை சுத்தியாதான் இருக்கின்றது, கம்பராமாயணத்தில் இருக்கின்றது, பேசும் தெய்வம் திரைப்படத்தில் ஒரு பாடல் வருகிறது. ஆளி கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். ஆளி என்ற சரியான பதத்தை தந்து முதல் முதல் போலி பண்ணி இருக்கின்றார். ரெண்டு புள்ளிகளை உங்கள் பையில
1: நன்றி,
0: உஸ்மாண்ட தேவியாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இருப்பினும் உங்களோட முயற்சி கெட்டிக்காரி. சரி, அடுத்து எந்த எண் வேண்டும் உங்களுக்கு? மந்திரத்தை தர வேண்டும் கஸ்தூரி. சரியில்லை, மந்திரம் சரியில்லை, நீங்கள் ஜோக்க அது நகைச்சுவையாக கூறிவிட்டீர்கள். சரியான உச்சாரணம் வேணும், மந்திரத்தை
1: சரியான
0: பக்தியோட சொல்லியிருக்கிறது கெட்டிக்காரி. சரி, இப்பொழுது உங்கள் பூத கண்ணாடியை வைத்து பாருங்கள், எத்தனை எழுத்து இருக்கலாம் என்று.
1: நாராயணா நாராயணா நாராயணா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா சிவபெருமானப்ப, அதனால அஞ்சையா.
0: கெட்டிக்காரே, அஞ்சுதான் இங்க இருக்கின்றது, கெட்டிக்காரே.
1: என்ன நாராயணனுக்கு நமசிவாயத்தை ரொம்ப பிடிக்குமா?
0: ஓ அப்படியா, நமசிவாயம் நாராயணம் எல்லாம் ஒன்றுதான், பார்ப்போம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் மிகவும் ஒரு புனிதமான நீர், தண்ணீர். இதை அந்த புனிதம் எங்கே வருகின்றது என்றால், ஆலயங்களிலே அர்ச்சனைகள் செய்யும் பொழுது அர்ச்சகர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள், அப்பொழுது அதற்கு ஒரு பெயர் உண்டு. அதற்கு என்ன பெயர்?
1: கெட்டிக்காரி.
0: ரெண்டும் என்று உங்களுக்கு மகாலட்சுமியின் நாள், மகாலட்சுமியின் பூஜை வேளையிலே அன்பாக நன்றாக வேண்டி இருக்கின்றீர்கள். இரண்டாவது ரெண்டும் உங்களும் தண்ணீரோடு தான் வந்திருக்கிறது. பெரிய கடல், பெரிய தீர்த்தம், தீர்த்தம் என்ற அதற்கு பெயர். தீர்த்தம், தீர்த்தம் அந்த இடத்துல தான் அதுக்கு தீர்த்தம் என்ற பெயர் இருக்கின்றது, வேறு இடத்துல இருக்காது. தீர்த்தம், வாழ்த்துக்கள். இரண்டு விதத்தையும் சரியா சொல்லுங்க. இன்று நீங்கள் உங்களுக்கு என்ன பாடல் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: சின்ன கண்ணன் அழைக்கிறான் ஐயா.
0: அப்படியா, அழைக்கிறானா சின்ன கண்ணன்? சரி, ஆண்கள் சின்ன கண்ணன் அழைக்கிறான், அவன் குரல் தான் நல்லா இருக்கும். நீங்க மாத்தி ரெண்டு குரல் இருந்தால் சரி. நன்றி, நீங்கள் இப்பொழுது வந்து வெட்டியை வெட்டியை நிரப்பி ரெண்டு புள்ளி நான்கு புள்ளிகளையும் பெற்று பாடலையும் தந்து விட்டபடியால் உங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கிறேன். நடந்து களைத்து போய்விடுங்கள், வீட்டை சென்று
1: வீட்டுக்கு
0: வந்து சேர்ந்து விட்டது. நன்றி.
1: எங்களோட
0: அப்படியா, என்ன பேர் அவருக்கு? அர்ஜித். அர்ஜித் பத்தாவது பிறந்த நாளா?
1: நாளைக்கு பத்து.
0: அன்னைக்கு என்னுடைய பேர பேர மகள் இவன் மகள் பேர் பேத்திக்கும் பத்தாவது பிறந்த நாள் வந்தது. அர்ஜித் அவருக்கு பேர் அர்ஜித். அர்ஜித் நல்லது. வாழ்த்துக்கள் மகளே, அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்து கொள்வோம். நாளைய தினம் உங்களோட பிறந்த நாள்
1: வாழ்த்துக்கள்.
0: பாருங்கள், நன்றி, இணைந்து விடுவோம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பொக்கிஷம் நிகழ்வை அலங்கரிப்பதற்காக பணியிலே வீட்டு பணியோடு வந்து தன்னுடைய கர்மங்களை முடிப்பதற்கு முன்பு பொக்கிஷத்தில் வந்து இணைந்து தன்னுடைய வெட்டிகளை நிரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதலில் வந்து இணைந்து செல்கின்றார் கஸ்தூரி. கஸ்தூரி அழகாக பேசி மகிழ்ந்து நவராத்திரியின் நான்காவது நாள் பூசியை பற்றியும் குறிப்பிட்டு போகின்றார். அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு பாடல் சின்ன கண்ணன் அழைக்கின்றான் அந்த பாடலை இருந்து நான்கு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார். இப்பொழுது அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது மூன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம், பொக்கிஷம், பொக்கிஷம்.

வாழ்த்து கூறி வரவேற்பு கூறி எங்களுக்கு நிகழ்ச்சியை பற்றியும் தெரிவித்திருந்திருந்தார். அவரை தொடர்ந்து யாரும் இருப்பதாக இங்கே தளத்திலே தெரியவில்லை. ஆனால் வீட்டிலிருந்து பார்ப்பார்கள், கேட்பார்கள் என்று எண்ணுகின்றேன். வர வேண்டும் பொக்கிசம் நிகழ்வுக்கு.

சிறப்பான பதில் ஒன்றை அன்பு மகன் ஞானசேகரன் அனுப்பியிருந்தார். டெல்டா மாவட்டம் முழுவதும் நல்ல மழை பொழிந்திருக்கின்றது என்று, புதன்கிழமை மழை வரும் என்று கூறிய அந்த அறிவிப்பு சரியாக பலித்து அங்கே எல்லா இடமும் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக நான் கவனித்தது கடலூர் மாவட்டம் பகுதி எங்களுடைய நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன்ற ஊரில் மழை பெய்ததா என்று பார்த்தேன். எனக்கு அது குறிப்பாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கடலூர் மாவட்டத்திலும் மழை பொழிந்திருக்கின்றது. ரெண்டாவது மகள் சியாமலா எப்படி இருப்பார் என்பதால் அங்கேயும் மழை பொழிந்தது என்று அறிய கிடக்கின்றது. அதைவிட எங்களுடைய ஜெகவர் சாதிக்கு அவர்கள் பெரு வெள்ளம் என்று படத்தையே அனுப்பியிருந்தார். மழையினுடைய வெள்ளம் பரவலாக எல்லா இடமும் மழை பொழிந்திருப்பதுக்கு கேட்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நவராத்திரி புண்ணிய காலங்களிலே நிச்சயமாக மழை பொழிவது வழக்கம். அவர்களுடைய கணிப்பின்படி கால மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மழை வரண பகவான் எங்களுக்கு கருணை புரிந்திருக்கிறார் அங்கே என்பதை எண்ணும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கும் நேற்றைய தினம் முழு நாளும் வரண பகவானின் ஆட்சியாகத்தான் இருந்தது. இன்று அவர் ஓய்வெடுத்து கொண்டார் போல் தெரிகின்றது. ஆனால் கதிரவனுடைய ஒளி பெரிதாக தெரியவில்லை. ஒரு மப்பு மாதிரி இருக்கின்றது. அதாவது அந்த இருள் சூழ்ந்த நிலை, ஆனால் இருள் அல்ல, பகல்தான். பகல் எங்களுக்கு வெளிச்சம் 11 மணி நேரம் 2 நிமிடங்கள் வரை தான் இன்று பகல். பகவானுடைய ஒளியினால் பூமி பகலை காட்டும், அதன் பின்பு இருண்டுவிடும். காலநிலையும் சரியான குறைவாக வந்துவிட்டது. இப்போ அங்கே பார்த்தால் மரங்களின் நுனியிலே இலைகள் காணப்பட்டன. இப்பொழுது இலைகளை காணவில்லை, தடிக்குச்சிகள் தான் காணப்படுகின்றன. எங்கள் வீட்டின் முன்னால் ஒரு மரம், அது ஒளி அதாவது அந்த பசுமை இழந்து மஞ்சள் நிறமாகி மஞ்சள் நிறமும் எல்லாம் சொரிந்து கீழே கொட்டி கிடக்கின்றன. இப்பொழுது கொட்டின இலைகளெல்லாம் மழையில் நனைந்து ஊறியிருக்கும். இன்னும் ஒரு சில நாளிலே ஒரு வெயில் ஒன்று அடித்து அவையெல்லாம் காய வைத்து அதன் பின்பு பெரிய காற்று ஒன்று வந்து அந்த அது சருகாகியவுடன் எல்லாம் அள்ளி கொண்டு சென்று விடும். அப்படியாக இயற்கையே எங்களுக்கு தூய்மை பணியையும் செய்து கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் இந்த குளிர் நிலை எங்களுக்கு கடுமையாகத்தான் இருக்கின்றது. இனி இது சாதாரண குளிர்தானே, இனிமேல் தானே குளிருக்கு வேலை. பூச்சியத்துக்கு கிட்ட 40-45 காண இருக்கின்றோம் அல்லவா, ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த வருடம் குளிர்காலம் கடுமையாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை அறிக்கையாளர்கள் காலநிலை அவதானிகள் அவனித்து கூறியிருக்கின்றார்கள் அவதானித்து. ஆனாலும் இந்த 40-45 இனி பெரும் குளிர் வந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதனால் அது எங்களுக்கு பழக்கப்பட்டதாக இப்பொழுது நல்ல வெப்பத்தில் இருந்துவிட்டு உடனடியாக மாறி கொஞ்சம் வரும்பொழுது உடல்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளுதில்லை. இந்த நேரத்தில் சில கிருமி மாற்றங்கள் சுவாசத்திலே உள்ள சில அலட்சிகள் எல்லாம் ஏற்பட பார்க்கும். அதற்காக மாத்திரைகள் மருந்துகள் உணவு வகைகள் என்று கண்டு கொள்கின்றோம். எங்கே யார் வரப்போன்றீர்கள்? இப்போ கஸ்தூரி மட்டும் வந்து 4 புள்ளிகளை பெற்று சென்றவர் மீண்டும் கஸ்தூரி வந்து எல்லா புள்ளிகளும் எடுக்கப் போன்றாரோ தெரியவில்லை. பார்ப்போம் அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று.

வந்து இணைந்து வணக்கம் கூறி இணைந்த கஸ்தூரி வீட்டுக்கு சென்றவுடன் அன்பான அழகான பொன்னான வணக்கம் ஐயான்னு எழுதியிருக்கின்றார். அவர் பிள்ளைகள் பெற்ற மகிழ்ச்சியோடு தான் எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், நன்றி மகளே உங்களுடைய வாழ்த்துக்கும் வணக்கத்துக்கும். எங்கே பார்ப்போம் அடுத்த உறவு யார் வரப்போகிறீர்கள்? மழை அதிகமாக எல்லா இடமும் பெய்திருக்கின்றபடியால் இந்தியா

பல பகுதிகளிலும் மலை அந்த தென்னகத்து பகுதிகளில் அவர்களுக்கு வலைத்தளம் சீரமைப்பு இல்லாமல் இருக்கு. என்றால் பெருமழை பொழிந்தால் சில வேளை வலைத்தளம் ஒழுங்காக வேலை செய்யாது. குறிப்பாக அன்பு எங்களுடைய மகள் சியாமலாவுக்கு தொலைபேசியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இனியோருக்கும் தான், ஆனாலும் பக்குவமாக அவர்கள் அதை சரி பண்ணி வந்து இணைவார்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன்.

கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடல் ஒலிக்கும் வேளையில் இது பொக்கிஷம் என்று எல்லோருக்கும் புரியும். இங்கே யார் விரப்புகின்றீர்கள்? யாரையும் காணவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வலைத்தளம் செவ்வனே அமையவில்லை போல் தெரிகின்றது. இடையூறு ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் பெருமழைகள் எல்லா மாநிலங்களும் எல்லா மாவட்டங்களிலும் நன்றாக பரவலாக பெய்து, அதிலும் குறிப்பாக ஞானசேகரன் கூறியது போன்று எல்லா இடத்துக்கும் சரியான மழை பொழிந்திருக்கின்றது. மழை பொழிவதனால் உங்களுடைய வலைத்தளம் சீரமைப்பு தடைகள் ஏற்படலாம் என்றும் எண்ணுகிறேன். இல்லாதவர்கள் வரலாம், வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது.

நாங்கள் ஒருவர் ஒரு உதவியை செய்தால் அல்லது நாங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்தால் அந்த இடத்திலே ஒருவருக்கு ஒருவர் நன்றி பாராட்டி கொள்வோம். எப்பொழுதும் நாங்கள் எந்த விடயத்தை செய்தாலும் அதற்கு நன்றி கூறிக்கொள்வது ஒரு பண்பு, எங்களிடம் உள்ள பண்பு. ஐயன் வள்ளுவன் கூட கூறியிருக்கின்றார், எந்நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று ஒரு குரல் தந்திருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் அவ்வப்போது நன்றி கூறினாலும், ஒவ்வொரு நாடும் ஆண்டிலே ஒரு நாளை நன்றி பகரும் நாள் என்று ஒதுக்கி அதை விடுமுறை கொடுத்து எல்லோரும் ஒருவருக்கொருவர் நன்றி பாராட்டி விருந்தோம்பல் செய்து ஒருவர் சந்தித்து கையிலாக கொடுத்தெல்லாம் செய்வார்கள். அந்த நாள் எங்களுக்கு நேற்றைய முந்தைய நாள், அதாவது வந்து திங்கட்கிழமை இங்கே எங்களுக்கு கிடைத்திருந்தது. அன்று விடுமுறை நாள், எல்லோரும் நன்றி பாராட்டி கொண்டார்கள். எங்களுக்கும் பலர் நன்றியை பாராட்டின, நாங்களும் நன்றியை கூறிக்கொண்டோம். ஆனால் என்றும் நன்றி உணர்வோடு வாழ்வதுதானே சிறப்பு. ஒரு நாள் மட்டும் நன்றி கூறினால் போதுமா? ஒரு வருடம் முழுக்க இல்லை காலம் முழுக்க எங்களுக்கு செய்த நன்றிக்கு ஒரு நாள் நன்றி கூறினால் போதாது. ஆனால் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளை தந்திருந்தார். அதே போன்று உங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு கூட வித்தியாசமாக இருக்கும். எங்கள் அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் ஒரே நாளில் அமெரிக்காவுக்கு இன்னும் வரவில்லை என்று எண்ணுகிற அந்த நாள் அப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தினம் இது நன்றி தேங்க்ஸ் கிவிங் டே என்று அவர்கள் அதை பிரகடனப்படுத்தி அதை விடுமுறையாக்கியிருந்தார்கள். வருடா வருடம் அதை கொண்டாடுவது போன்று இங்கேயும் பெரிதாக அல்ல, ஆனால் எல்லோருக்கும் அன்று ஒரு நாள் அரசாங்க விடுமுறை நாள். அலுவலகங்கள் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தது, எல்லோரும் சென்று கொண்டாடி மகிழ்ந்தார்கள், விழாக்கள் நடத்தினார்கள். எங்களிடமும் வந்து வீட்டுக்கு அநேக உறவினர்கள் நண்பர்கள் வந்தார்கள். குறிப்பாக என்னிடம் கல்வி கற்றவர்கள் எல்லாரும் ஓடி வருவார்கள். வந்து இலங்கையிலே என்னுடன் கல்வி கற்ற மாணவர்களை விட இங்கே வந்து போதன ஆசிரியராக இருந்த வாகன போதன ஆசிரியர், செலுத்தும் சாரதிய போதன ஆசிரியர், அதிலே வந்து 85 நாட்டினை சேர்ந்த மக்கள் என்னிடம் 30 வருடங்களாக பயிற்சி பெற்று பாண்டித்யம் பெற்று இன்று நல்ல நல்ல சிறப்பாக இருக்கின்றார்கள். எங்கு கண்டாலும் அவர்கள் அதை என்னை கவனித்துக் கொள்வார்கள் நன்றியோடு. இப்பொழுதும் தொலைபேசி மூலமும் நேரில் வந்தும் ஒரு சிலர் பரிசு பொருட்களையும் தந்து நன்றி பாராட்டி கொண்டார்கள். நேற்றைய நாள் பரிசுகளை பிரித்து பார்த்து எல்லாவற்றையும் படித்து பார்த்து இன்று அவர்களுக்கு வானொலி மூலமும் நான் நேரடியாகவும் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே பிரதி நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். அதுபோன்று உங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் என்று ஒன்று வரும் தானே, இந்த நாளில் அதை தவற விடாதீர்கள். நன்றி கூறுவது, நன்றியை பெறுவது, நன்றியை மறவாதிருப்பது நல்ல பண்பாகும்.

அந்த பாடல் ஓடி முடிந்து விட்டது. வளமையாக ஆரம்பித்து வைத்துவிட்டு முடிவடைவதற்கு எல்லோரும் வந்து அடுக்கடுக்காக வருவார்கள். அடுத்தடுத்து பெட்டிகளை திறப்பார்கள், புள்ளிகளை கண்டுபிடிப்பார்கள், சேர்ப்பார்கள். இன்று அவர்களுக்கு வருவதற்கு பல இடையூறுகள் உண்டு என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். என்ன செய்வோம் என்று பாருங்கள். முதல் முதல் ஓடி வந்து அன்புடனே கஸ்தூரி இணைந்து தன் பெட்டிகள் பறைபோக்கு முந்தி திறந்து கூறிவிட வேண்டும் என்று ஓடி வந்து ரெண்டு பெட்டியை திறந்து சரியான பதிலை இந்தந்து புள்ளியை பெற்றவர் மீண்டும் ஒரு தரம் போட்டிக்கு வரவில்லையே என்றவுடன் அவரும் சிந்திப்பார். காரியமில்லை, வருவார்கள், காலம் தாமதித்தாலும் வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம் நிகழ்ச்சியை.

0: வந்துவிட்டார் எங்களுடைய தேவா. வணக்கம் தேவா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: மீண்டும் நீங்கள்
1: ஐயா,
0: நீங்கள் தான் மீண்டும் வருகிறீர்கள். இப்போ தேவாவும் அழைத்திருந்தால் நீங்கள் முந்தி விட்டீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. சரி, இரண்டாவதாக வந்து இரண்டாவது சுற்றிலே வந்திருக்கு நீங்கள். இப்பொழுது எந்த எண் பெட்டியை திறக்கப் போகின்றீர்கள்? சரி, எண் ஐந்து பெட்டி உங்கள் பெயரிலே பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டால் உடனே நீங்கள் மந்திரத்தை சொல்ல வேண்டும். திறந்து விட்டது. சரி, ஐந்தாவது எண் பெட்டிக்குள் எத்தனை எழுத்துக்கள் காணப்படுவது என்று நீங்கள்
1: எண்ணுகிறீர்கள்? அவருக்கு ஆற பிடிக்கும் புதன். மூன்று ஐயா, புதன் வந்து பூனா இந்த தாரா என்னன்னா மூன்று எழுத்து ஐயா.
0: அப்படியா? மூன்று எழுத்தோட இன்னொரு ரெண்டு எழுத்து சேர்த்து ஐந்து எழுத்துல நான்கு எழுத்து. இல்லை இல்லை, நீங்க கிட்ட இல்லை இல்லை, கிட்டத்தட்ட கட்டிக்கார. நீங்க இரண்டு கூறுநீர்கள், ஐந்து கூறுநீர்கள், இப்பொழுது நாலுலே வந்திருக்கின்றது. சரியா?
1: சரி, பரவாயில்ல.
0: இது ஒரு காய்.
1: நாலு நம்பருக்கு அதிபதி புதன் தானா?
0: சரி, இது காய். சரியா? இது ஒரு காய். நான் உணவுக்கு சேர்த்துக் கொள்வோம், பூசைகளிலே எல்லாம் சேர்த்துக் கொள்வோம், நன்மை நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொள்வோம். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு காய். இது வந்து நான் கூறி முடிவதற்கு முந்திரி கொட்டை மாதிரி போகும். அப்படியே இருங்கள், குறையாக சொல்லிவிட்டு சந்தர்ப்பத்தை கடந்து ரெண்டு தடவை தான் முயற்சிக்கலாம். அப்ப ஒரு தடவை முயற்சித்து விட்டு ஒரு தடவை தான் இருக்கின்றது. கவனமா இருக்கணும், கேளுங்க. இதை வந்து உடைத்தும் பாவிப்பார்கள், உடைக்காமலும் உபயோகிப்பார்கள் இந்த காயை. இப்பொழுது இந்த நவராத்திரி காலத்து இது அநேகமாக உபயோகிக்கப்படும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்காய் உடைத்தும் பாவிப்பார்கள், உடையாமலும் பாவிப்பார்கள். என்ன நிற உடங்களுக்கு பூஜைக்கலாம். வாழ்த்துக்கள். தேங்காய் என்று சரியான பதத்தை கூறி மீண்டும் இரண்டு புள்ளியை பெற்றுக்கொள்ள நல்ல வேலை தப்பி விட்டீர்கள். ஒரு தடவை மாங்காய் என்று கூற விட்டீர்கள். சரி, அடுத்து எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்? பத்திலே செல்லுகின்றோம். வாழ்த்துக்கள். எண் பத்து எண் பெட்டியை உங்களுடைய பெயரிலே கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்போ நீங்கள் அதுக்கு பதில் கூற வேண்டியதானே? கூறுங்கள் பார்ப்போம் எத்தனை எழுத்துக்கள் உண்டு என்று. அதோடைய ஒன்றை கூட்டினால் ஏன்னா நீங்க ரெண்டு எழுத்துல சொல்லிவிட்டீர்கள், நாலு எழுத்துல சொல்லிவிட்டீர்கள், ஐந்து எழுத்துல சொல்லிவிட்டீர்கள். இந்த முறை ஆறு எழுத்துலயே வந்திருக்கின்றது. எத்தனை எழுத்துல எத்தனை எழுத்து வந்தாலும் கஸ்தூரிக்கு இதெல்லாம் சுச்சுப்பி என்னம்மா? சரி, தரவை கேளுங்கள், அவசரப்படாமல் தரவை கேளுங்கள். இது ஒரு ஆணின் பெயர். ஆனால் இந்த ஆண் மானிடன் அல்ல. இவர் ராமாயணத்திலே மிகவும் பிரபல்யம் பெற்றவர். இவற்றை பெயர் வேறு சரித்திரன் ராயமானத்திலே வருகின்றார். மனைவியை அண்ணனிடம் பறிகொடுத்தவர். ராமபிரானுக்கு சீதாதேவியை கண்டுபிடித்து தருகின்றேன் என்று தன்னையும் தன்னுடைய படைபலத்தையும் கொடுத்து உதவி செய்தவர். ஆனால் இவர் மானிடம் அல்ல. ஓ, இரண்டு வினாக்கள் உங்கள் விளக்கத்துக்காக இரண்டு வினாக்கள் என்னிடம் கேட்கலாம் இதை பற்றி.
1: இது மேக்ஸிமம் எனக்கு
0: தெரிய வேண்டும் பிள்ளைக்கு.
1: தெரியும் ராமாயணத்துல
0: கிஷ்கிந்த இளவரசர். வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி சுட்டி பண்ணுதான்.
1: வாழ்த்துக்கிழமை. வாலிதன் சுக்ரீவன் மனைவியையும் இது பண்ணினது.
0: தேங்காயை உடைத்து சுக்ரீவனை அழைத்து பெற்று புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள்.
1: மகிழ்ச்சியா பிரசாதத்தை வைக்கிறேன்.
0: பத்து வடிவாக வணங்குங்கள். வாழ்த்துக்கள். உங்களை மூலம் அன்னையின் அருள் எங்களுக்கும் பாலி கட்டுக்கும். நன்றி மகளே.
1: எல்லாருக்கும் சேர்த்து நான் வேண்டிக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் தேவா. நீங்கள் அழைத்தீர்கள், இணைப்பதற்கு முன்பு கஸ்தூரி வந்து விட்டார் அல்லவா, நீங்கள் இப்பொழுது அழைக்கலாம், வாருங்கள், இணையுங்கள்.

இனிமையான இந்த வேளையிலே தான் இரண்டாவது சுற்றையும் வந்து நிறைவேற்றி கொண்டார் என்னுடைய கஸ்தூரி. பார்ப்போம், தேவா நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா, மீண்டும் ஒரு தடவை அழைக்கலாம் தானே, என்ன காரணம் உங்களுக்கு? யாருக்கும் அங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வலைத்தளம் சுத்தமாக தடைப்பட்டு விட்டதோ அல்லது இடையூறு ஏற்பட்டு விட்டதோ தெரியவில்லை. அப்படி எல்லோருக்கும் அப்படி வராது. நவராத்திரி காலங்களே அவர்களும் ஆலய பூசைகளில் எல்லாம் இணைந்து ஈடுபாடாக இருப்பார்கள் என்றும் நான் உணர்கின்றேன். இருப்பினும் அழைக்க வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இணைந்து உங்கள் புள்ளிகளை பெற்று வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, இந்த வழியில் நாங்கள் 2 தடவையும் வந்து சென்று விட்டார் கஸ்தூரி. இனியும் அவருக்கு பொறுமையே இல்லாமல் அவர்கிட்ட சின்ன கண்ணன் அழைக்கின்றான் பாடலை ஒரு தடவை கேட்போமா? கஸ்தூரி, உங்கள் பாடல் காற்றலையில்.

மயங்குது உலகம் சின்ன கண்.

பிரபல பின்னணி மேதை என்றுதான் கூறவும் சங்கீத மேதை பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்களின் பாடல் என்றால் எல்லோருக்கும் அலாதி ஆனந்தம். அதுவும் இந்த பாடல் கவிக்குயில் திரைப்படத்திலே 1977 ஆண்டு காட்டாலே திரைக்கு வந்து பட்டி தொட்டி எங்கும் எல்லோருடைய வாயிலே முணுமுணுத்த பாடலாக இருந்தது. அந்த பாடலை இன்று பொக்கிஷன் நிகழ்வில் வந்து எங்களோடு இணைந்து சிறப்பாக கேட்டு மகள விரும்பிய கஸ்தூரி உங்களுக்கு பைரவி ராகம் என்பதையும் தெரிய வைத்தமைக்கு நன்றியை கூறி இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அற்புதமான அந்த பாடல் எங்களுக்கு பஞ்சு அருணாசலம் அவர்கள் இதற்கு வரியை கொடுக்க இசை ஞானி இசையை கொடுத்திருக்கின்றார் என்றும் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ண ஐயா பாடியார் என்பதையும் அறிந்து கொண்டோம். இனிமையான அந்த பாடல் இனிமையாக சின்ன கண்ணன் எங்களை அழைத்த வழியிலே அடுத்து யார் வரப்போகிறேன் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே எங்கும் பரவலாக பெரு வெள்ளங்கள் ஏற்பட்டு நடைமுறைகள் எல்லாம் தடைப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. இங்கே யாருடைய அழைப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. ஜெகபர்சாதிக் அவர்களுடைய வரவேற்பு படம் தான் எனக்கு இங்கே தெரிகின்றது. வேறு ஒருவரும் இந்த நிகழ்ச்சியை பற்றியே எண்ணவில்லை. என்னவோ அவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கலாம், தடைகள் பல ஏற்பட்டிருக்கலாம், வருவதற்கு அவர்களுக்கு தாமதம் அதனால் தான் ஏற்படுகிறதோ என்றும் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள் தீமைகள் ஏற்படக்கூடாது என்றும் இறைவன வேண்டிக் கொள்ளுவோம். என் புறவுளே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே ஒலித்து கொண்டிருக்கின்றது கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு பொக்கிசம்.

அடிப்படையில் நாங்கள் இன்னொரு பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். எனது கரத்தில் கிடைத்திருக்கின்றது, எனக்கு விருப்பமான பாடலும் கூட. இந்த பாடலை பலர் விரும்பியும் இருப்பார்கள். என்னுடைய ஒலி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த பாடலை கேட்போம். இனிமையான ஒரு பாடல் என் கரத்தில் கிடைத்து விட்டது. அந்த பாடலை கேட்டு விடுவோமே இந்த இடைவெளி நேரத்திலே.

இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வரிகளோடு அவருடைய இசையும் இணைந்து பின்னணி பாடகர்கள் பிரபல பின்னணி பாடகர் மனு ஐயா அவர்களோடு இசைக்கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் தந்த அந்த குலைவான பாடல் ஊடலுக்கு சிறந்த பாடல். இந்த பாடல் எனக்கு மட்டுமில்லை எங்கள் தலைவருக்கும் நல்ல விருப்பம் ராஜ்குமாருக்கும் இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி கூற வேண்டும் உறவுகளுக்கு ஒரு விதம், ஏனென்றால் அவர்கள் வரவு குறைவாக நெருக்கமாக இல்லாததால் எங்களுக்கு இடைவெளி கிடைத்து பாடலை கேட்க வாய்ப்பு கிடைக்கிறது அல்லவா, அதனால் தான் கூறினேன். இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிசம்.

இனிமையான அந்த பாடலை கேட்டு முடியும் வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை கேட்போம். அவர்கள் வரவில்லை, நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் பாடல்களை இடைவெளி இல்லாமல், ஆனால் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு வருகின்றார்கள், எவ்வளவு தூரம் எத்தனை புள்ளிகளை பெறப்போகின்றார்கள் என்று பார்க்கும் வேளையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலும் காற்றலையில் தவழ்ந்து எங்களை மகள வைக்கும் பெறும் பாடலாகத்தான் இருக்கின்றது. கேட்போமே.

இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் என் உறவுகளை. இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து புதன்கிழமை அறிவியன் கிழமைகளிலே தோன்றும் பொக்கிஷம் என்று நிகழ்த்துவதற்கு ஒரு உறவு தான் வந்து இணைந்து 4 பெட்டிகளை திறந்து 8 புள்ளிகளையும் பெற்று அவரே ஒருவராக இருக்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறுவோம். அவர் வேறு யாருமில்லை, இங்கிலாந்திலிருந்து வந்து இணைந்த அன்பு மகள் கஸ்தூரி. அவர் கேட்ட பாடலையும் தந்துவிட்டேன். நான் ஒரு மணி நேரமாக பார்க்கின்றேன். உறவுகள் வர முடியவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் பாடல்களை மட்டும் போட்டு என் விருப்பம் போன்று நடத்துவதை விரும்பவில்லை. நிர்வாகிகளின் அறிவுறுத்தலின்படி நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு மணி நேரம் நின்று பார்த்தேன். ஒரு உறவு தான் கிடைத்து அவர் வந்து அவருடைய சிறப்பாக தன்னுடைய கடமையை பங்கேற்றி சென்றார். அவருக்கான பாடலையும் கொடுத்து முடிந்தது தானே. ஏனைய உறவுகள் வருவதற்கு இடையூறு உண்டு என்பதை நான் நன்கு அறிகின்றேன். அவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் கவலை கொடுக்காமல் அவர்களுக்கு ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. 12:27 12:30 நான் நிகழ்ச்சியின் அளவுக்கு கொண்டு வருவதற்கு ஆயத்தமாகிவிட்டேன். இணைந்து சிறப்பித்த கஸ்தூரி முதல் நேயராக ஓடி வந்து நீங்களாக இறுதி நேயராக என்று ஆரம்பித்து திறந்த 4 பெட்டிகளுக்கும் சரியான பதிலையும் தந்து புள்ளிகளையும் பெற்று நல்லதொரு பாடலையும் தந்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு உங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நவராத்திரியின் 4வது நாள் பூசை இப்பொழுது ஆரம்பித்திருப்பீர்கள். சிறப்பாக அமைய வேண்டும். அதனுடைய அருள் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல மகாலட்சுமியை வேண்டி எல்லோருக்கும் நல்லறவு கொடுக்க வேண்டும். மனதில் எது இல்லாதவிட்டாலும் மகிழ்ச்சி என்ற செல்வத்தை அள்ளித்தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் அவர்களோடு இணைத்து நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துவதற்கு வல்லமையும் அருளும் கொடுத்ததற்கு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்கள் தாழ்மணிந்து வணங்கி இணைந்து சிறப்பித்த அன்பு கஸ்தூரி அவர்களே உங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை தெரிவித்து கொண்ட எங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அனுமதி அளித்த நிர்வாகத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திப்போம் நாளையிலே. நாளை உனக்காக நான் நிகழ்வில் பார்ப்போம். அங்கே தமிழ்நாட்டிலே நிலைமை எப்படி இருக்கின்றதோ அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடும் நீங்களும் வருவீர்கள் இனிவரும் வருவீர்கள் என்று இலங்கை இந்திய பகுதியில் மழை அதிகமாக பெய்திருக்கின்றது என்று அறிந்து இப்பொழுது எனக்கு பதில் வந்திருக்கின்றது. சிலருக்கு தடைகள் பல ஏற்பட்டிருக்கின்றன என்பதையும் நான் அறிகிறேன். மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் கை கொடுப்பாராக என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 10வது மாதத்தின் 14வது நாள் மொழியால் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். நிறைவு பெறுகிறது எங்களுடைய கதம்பத்திலே பொக்கிஷம் நிகழ்வு. எனக்கும் ஒரு அழைப்பு வருகின்றது போல் தெரிகின்றது, என்னுடைய வைத்தியருடைய அழைப்பு. மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி கூறும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக தமிழோடு அன்புடன் என்று கூறி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

0: புறப்படும்
1: வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் புதிய தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

பாடலோடு சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் இணைந்திருக்கும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களோடு இதய ராகங்களோடு வந்து பேச இருக்கும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கழகத்திலிருந்து கருடாச்சேரி காளிதாஸ். இதோ முதல் பாடல்.

இதய ரகங்களில் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்துட்டீங்களா? ஆமாம், இந்த படம் பேருன்னு சொல்லாமே உங்களுக்கு குரல் கொடுத்தது யாரு? விஜய். ஆமாம், இளைய தளபதி என்று இளைஞர்களால் இன்று தமிழகத்தில், ஏன் உலகத்தில் உள்ள இளைஞர்களால் அழைக்கப்படும் ஒரு சினிமா ஸ்டார் என்று வசூலிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் ஒரு நாயகன் விஜய். விஜய் அவருடைய பிறந்தநாள் June 22 நடக்கிறது. அவர் ரசிகர்கள் அவர் பாடலை வேதவாக்காக நினைக்கிறார்கள் அல்லவா? ஆகவே இந்த வாரம் விஜய் நடித்த படத்திலிருந்து பாடல்கள், பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் அவர் இசையமைத்து இசையில் பாடிய பாடல்களும் கடந்து உங்களுக்கு வர இருக்கிறது. அதோடு சின்ன சின்ன தகவல்களும் உங்களுக்கு தர இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட பாடல் குட்டி ஸ்டோரி மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து. அதில் விஜயை குரல் கொடுத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்திரோடு. இசை அனிருத் ரவிச்சந்திர தான் அந்த படத்திற்கு. குட்டி ஸ்டோரி பாடலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மெர்சல் என்ற திரைப்படத்தில் ஆளப்போறான் தமிழன். ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில், விவேகா அவர்களுடைய வரிகளில்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் உறவுகளே, விஜய் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதய ராகத்தில். அடுத்து வரும் பாடலுக்கு முன் இப்பொழுது கேட்ட பாடல் மெர்சல் திரைப்படம் ஆளப்போறான் தமிழன் பாடல். அந்த பாடல் ஒரு 140,000 மில்லியன் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு யூடியூப்பில் வெற்றி பெற்ற பாடல். அந்த பாடலை கேட்டு பல அரசியல்வாதிகள் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று பயந்துதான் இருந்தார்கள். விஜய் கண்ணசைந்தால் அசைவதற்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் போல இன்றும் ஜெயரசிகள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர் 1974 ஜூன் 22 சென்னையில் பிறந்தார். தந்தையார் சந்திரசேகர், தாய் ஷோபா சந்திரசேகர். அவருடைய தாய் மாமன் எஸ் எம் சுரேந்தர், அவரும் பாடகர். அவர் அம்மாவும் பாடகர். ஆகவேதான் அவரும் பாடல் பாடி கலக்கியிருக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல் சச்சின் என்ற திரைப்படத்தில் வாவாயின் தலைவா தேவி பிரசாத் சங்கா மகாதேவனுடைய குரலில் தேவி பிரசாத் இசையில்.

எம்டிஆர்எஃப்மோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடல் விஜய் தன்னுடைய படத்தில் டைட்டில் சாங்காக வைத்திருக்கும் பாடல்களை தன்னுடைய ரசிகர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் அறிவுரை சொல்வது போலவே இருந்திருக்கும். அடுத்து வருகின்ற பாடலும் அப்படித்தான். நாளை நாளை என்று இன்று இழக்கக்கூடாது என்று, இன்று விதைத்தால் நாளை முளைக்கும் என்பதை நீ மறக்காதே போன்ற வரிகளை கொடுத்து நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தையும் விட்டுவிடாதே என்று பல விழிப்புணர்வு வார்த்தைகளை கொடுத்து ஒரு பாடல். இது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்தில் எல்லா புகழும் என்ற பாடல்

எம்டிஆர் எஃப்எம்மோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். www.mtrfm247 என்ற முகவரியில் எப்பொழுதும் 24 மணி நேரமும் தமிழ் இசை உங்களோடு. அடுத்து விஜய் பாடல்களில் வருவது தில்லி என்ற திரைப்படத்தில் சூரத்தேங்கா என்று தொடங்குகின்ற வித்யாசாகர் இசையில் அமைந்த பாடல்.

தளபதி விஜய் அவர்கள் இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா சுந்தரலிங்கம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு அவரது தந்தையார் இயக்கத்தில் அவர் நடித்த முதல் படமாகும். அவர் பாடல்களில் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் வாய்ப்பளித்திருப்பார், அனைத்து கவிஞர்களும் எழுதியிருப்பார். அடுத்து கூட ஒரு வைரம் தவறுகள் எழுதிய பாடல், என்ன பாடல் என்று இந்நேரம் வகித்திருப்பீர்கள். விண்ணிலவை தேடி மேகம் வந்ததை வைரமுத்து எவ்வளவு அழகாக கூறுகிறார். காதல் அறிவானதா சுகமானதா, காதல் அழகானதா சுமையானதா, கேள்வி கேட்டு அந்த பாடலை மிக சிறப்பாக எழுதியிருப்பார் வைரமுத்து அவர்கள். ஆமாம், இது துள்ளாத மனமே துள்ளும் என்ற திரைப்படத்தில் மேகமாய் தூது போகிறேன் என்ற பாடல். இந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ராகங்களில் இளைய தளபதி விஜய் அவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் உறவுகளே. அவரின் பிறந்த நாளை முன்னிட்டும் அவர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இதய ராகங்கள் பாடல் இப்பொழுது எம்டிஆர் மூலம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், அவர் படம் வந்தாலே அந்த ரசிகர்களுக்கு அது ஒரு தீபாவளி தான். தீபாவளி என்றாலே வெடி, அந்த வெடி தயாராகும் சிவகாசி என்ற சிவகாசி என்ற திரைப்படத்தில் தான் அடுத்து வரும் பாடல். அதுக்கு இசையமைத்திருப்பவர் ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் இந்த பாடல் வாடா வாடா என் தோழா.

விஜய் தன்னுடைய ரசிகர்களை இந்த அளவுக்கு கட்டிப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்றார். அவர் பாடலில் வருகின்ற அந்த டைட்டில் சாங் வேகம்தான், எல்லா பாடல்களிலும் அப்படி ஒரு புது கருத்தையும் வைத்திருப்பார். வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து பார்ப்போம் வாடா என்று தன் நண்பர்களை கூப்பிடுவது போல் தன் ரசிகர்களை கூப்பிடுகிறார். அப்பன் சொத்து தாத்தா சொத்து வேண்டாம், சொந்தக்காலில் வாழ்ந்து பார்ப்போம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஆயுளை பார்த்து வாழ வேண்டாம், ஆயுள் ரேகை தேயும் வரை உழப்போம், ஆயுளை நீட்டிப்போம் என்று கூட அதில் தன்னம்பிக்கையான வரிகளை போட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக அதிலுள் ஆட்டம் விஜயை போல கதாநாயகர்கள் இப்போ உள்ள கதாநாயகர்கள் ஆடுவது என்பது மிகுந்த சிரமம். ஏனென்றால் அவர் இயற்கையிலே ஒரு நாட்டிய கலைஞர் என்பதால் அவருடைய நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. விஜயோடு ஆடுவதற்கு அனைத்து கதாநாயகர்களும் மிகவும் ஆவலோடு இருப்பார்கள் என்று கூறுவார்கள். கொஞ்சம் பயமாகவும் இருக்குமாம், ஏனென்றால் விஜயின் ஸ்டெப்புக்கு விடுகொடுத்து ஆடுவது என்பது அவர்களால் முடியாத காரியமாக இருக்கும் என்று கருத்து இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், ஆமாம், சுறுசுறுப்பான பாடல் தான். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிதான் என்ற ஒரு கருத்தை கொடுத்த பாடல். திப்பு இசை, தினா அவர்களுடைய இசையில் திப்பு அவர்கள் பாடியது. திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் நீ எந்த ஊரு என்ற பாடல்

0: நாம அண்ணன் தம்பிட.
1: ஆல் இஸ் வெல். ஆமாம், எதுவும் நன்மைக்கு என்று நாம் சொல்வது போல் மனதை தேற்றிக்கொள்ள ஆல் இஸ் வெல் இந்த வரியை பிரபலமாக்கிய படம் நண்பன். நண்பன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கும் கதாபாத்திரம் அது வெற்றுமொழி படத்திலிருந்து டப்பிங் செய்யப்பட்டது என்றாலும் கூட அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கும் அவர் நடித்திருக்கும் காட்சிகள் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஒரு மாணவனுக்கு அவன் பிடித்த கலையில் அவன் பிடித்த துறையில் தான் அவன் படிக்க வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக அவர் அதில் கொடுத்திருப்பார். அப்பொழுதுதான் அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வெற்றி பெறும் என்ற அந்த படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கும் நண்பன் திரைப்படம். நண்பன் திரைப்படத்தில் அவருக்காக நண்பர்கள் பாடுவது போல அவரை நினைத்த பாடல் தான் இந்த பாடல். இது ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் விவேகா அவருடைய பாடல். ஹரிஷ் ஜெயராஜ், என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் நண்பன் படத்தில்.

டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

நீங்கள் கேட்ட பாடல் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் தென்று வரும் என்று தொடங்குகிற பாடல். இது இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் அவர்களும் பவதாரிணியும் பாடிய பாடல். நல்லது அன்பர்களே, இதுவரை இதே ராகங்கள் கேட்டு சித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் மீண்டும் என்று கூறி உங்களுக்கு விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து கிருடா செரிகாளிதாஸ். வணக்கம் நேர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வலம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம் நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரே உனக்காக என்ற படத்திலிருந்து கவிதைகள் விரியும் விழியிலே கனவுகள் புரியும் மொழியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூக்கள் விடும் தூது என்ற படத்தில் இருந்து கதிரவனை பார்த்து காலை விடும் தூது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலவே மலரே என்ற படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பொண்ணு நினைச்சா என்ற படத்திலிருந்து உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடு நிலாவே என்ற படத்திலிருந்து சித்திரை மாதத்து நிலவு வருது வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூமழை பொழியுது என்ற படத்திலிருந்து நதியா நதியா நைல் நதியா நதி போல் நெளியும் நடையா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கட்டபொம்மன் என்ற படத்திலிருந்து கூண்டை விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, கே. ஜே. ஜெயசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஹா என்ற படத்திலிருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உனக்காகவே வாழ்கிறேன் என்ற படத்திலிருந்து கண்கள் ரெண்டும் சந்தம் சொல்ல காதல் என்னும் சொந்தம் கொள்ள என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

இசை மலையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்ல துடிக்கிது மனசு என்ற படத்தில் இருந்து எனது விழி வழி மேலே கனவு பழ விழி மேலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஊர் மரியாதை என்ற படத்திலிருந்து கிச்சிலி சம்பா குத்தி எழுத்தேன், மொச்ச குழம்பும் வச்சி எழுத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்ஷாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.
1: ஒருவரை கண்டு கண்ட ஒருவரிடம் தேடி உள்ளத்தை கண்டே
0: கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் கீதையின் ராதை என்ற திரைப்படத்திலிருந்து உன் குரல் என் பெயரை என்ற வரி கொண்டு பாடுகின்றது. இந்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு என்ற பக்குவமான காவிய பாடல் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தருகின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி.

0: நினைக்கிறேன் அந்த பாட்டு போட்டு தான் போட்டு இருக்கேன். நான் போய் ரெண்டு போயிருக்கேன்.
1: அந்த பாட்டு

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். அந்த பாடல் கௌரவம் திரைப்படத்திலிருந்து யமுனை நதி இங்கே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த பாடலோடு தொடர்ந்து வரும் பாடலை கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து வளமை போல என்றும் சாந்தினி நீங்கள் ஆரியனே என்ற பாடலை கஜினி காந்த் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது, நாங்களும் கேட்கின்றோம்.

அனைவரும் கேட்கும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலுக்கு சொந்தக்காரர் கனடா மொன்றியல் தனுஷன். இன்னும் பார்வையா என்று கேட்கும் செல்ல திருடா என்ற பாடல்தான் அவர் இன்று தந்த பாடல். ஒலிக்க கேட்போமே.

முதலில் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல்களும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடலாக உண்டு. ஜெய் என்று 2002 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே வைடா கை வைடா என்று பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடலை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலும் கனடா வான்கூவரிலிருந்து வசந்தி தந்த பாடல். அந்த பாடல் சென்னை டு பேங்காக் என்ற திரைப்படத்து பாடலாக அமைந்திருக்கின்றது. அடங்காத காளை நீ என்ற வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

பிரபுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்களை கேட்போமா? முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா வளமை போடு என்றும் ஒரு பாடலை தருகின்றார்கள். ஜீன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடலை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வளமை போல ரமணி என்றும் இணைந்து ஒரு பாடல் சொல்வாயா சொல்வாயா என்று கேட்டு கிரிவலம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இசையோடுதான் எங்கள் நீண்ட கால உறவு. எங்களோடு இணைந்து இசை பயணம் செய்யும் கேவிஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். குருவம்மா என்ற திரைப்படுத்து பாடலை அந்த பாடல் மெகமே மெகமே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சிங்கார பூமி சிங்கப்பூரிலிருந்து மலவின் போல நின்றும் மகாலிங்கமும் ஒரு பாடலை தருகின்றார். கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் மெல்ல வரும் காற்று என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தப்பே தப்பு இல்லை என்ற சூரன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து நரேஷன் தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடல் நிச்சயமாக என்னவள் பாடலாகத்தான் இருக்கும். அவர் ஈழமணி திருநாட்டில் இருந்து எங்களை மறவாமல் இன்றும் அனுப்பியிருக்கின்றார் ஒரு பக்தி பாடல். அந்த பாடல் சர்வம் சக்திமயம் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றார். பாடலை கேட்போம். சங்கீத சௌபாக்கியமே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

பழமை போல என்றும் இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வருகின்றார். கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். பெரிய வீட்டு பண்ணக்காரன் என்ற திரைப்படத்தை தான் அவர் தந்திருக்கின்றார். நிக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டு பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி சென்றது என்றுதான் கூற வேண்டும். இனிமையான பாடல்களை தங்கள் தெருவிலே தந்து கேட்டு மகள வைத்தவர்களுக்கும் உலகளாக இருந்து கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலை இருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, அன்பும் தமிழும் நிறைவோடு.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தும் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்

நேர் நேரத்தை ஆரம்பிக்க முதலில் பக்தி பாடலை கேட்போம். நவராத்திரி பெருநாளை ஒண்டி நவராத்திரி பெருநாளிலே பக்தி பாடலை தந்து கொண்டிருக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. இன்று அவர் தந்த பாடல் ஜெய ஜெய தேவி என்ற இனிமையான பாடல். இசை அரசியின் குரலிலே ஒலிக்கின்றது. ஒலிக்கும் வேளை அந்த பாடலை அவருடன் இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நர்மகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் எங்களோடு இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் பக்தி பாடலாக அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை தந்திருக்கின்றார் அன்புடனே நீண்ட கால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணாக் ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் இவர்களோடு ஆத்மநாபன் சிவா பாலகுமார் ஜனனி ஆகியோரும் பாடுகின்ற அந்த பாடல் கை கொடுப்பால் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

மயிலா பொறிவாள் மயிலே மயிலே காதொரு பாகன் காதலியே ஹிமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே

இனிமே சேர்க்கும் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடல் இன்றைய தினத்திலே தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அன்பு உறவு நீண்ட கால உறவு ஞானசேகரன் தரும் பாடலாக உள்ளது. அந்த பாடல் அவர் தரும் வேளையில் அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துரை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கும் அந்த பாடல் அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் இனிய பாடலை தருகின்றார். பழமை போல இன்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களோடு உலகத் தமிழரும் இணைந்து கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கும் வேளையிலே, நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ என்று வரியெடுத்து பல்லவியோடு சரணத்தையும் தருகின்றது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து

ஒலிக்க இருக்கும் நேயர்களுக்கான அடுத்த பாடல் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசையரசி பி சுசீலா அம்மாவும் பாடிய ஒரு பாடல். இனிமையான அந்த பாடல் மலை நாட்டு மங்கை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள், தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் நண்பர்களையும் உறவினர்களையும் இணைத்து பாடுகின்ற அந்த பாடல் நீலமான் கடல் அலையில் என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட பாடல்.

அவர் வந்துவிட்டால் அடுத்த பாடல் யாருடைய பாடல்? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பாடல் தானே. அவர் தன்னுடைய நண்பர் கே ஆர் கே முரளி அவரையும் எம்ஜிஆர் நண்பர்களையும் உறவுகளையும் உலகத் தமிழரையும் இணைத்து கேட்கின்றார் இந்த பாடல். எனது காணம் உனது காதில் விழவில்லையா என்ற பாடல் தான் இந்த பாடல். பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை குயில் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடுகிறார்கள். ஒரு தாயின் சபதம் என்ற திரைப்படத்தில் இருந்து

அடுத்து ஒலிக்க இருக்கு மிகுமையான ஒரு பாடல், அழகே அழகே என்று வரியெடுத்து ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலிபை சந்தனராஜ் அவர்கள்.

அவர் கேட்ட பாடலை தொடர்ந்து இன்னமோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மனசே மனசே என்ற பாடல் நெஞ்சு நிலை என்ற திரைப்படத்திலிருந்து, கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ் உங்களுக்காக.

இறுதியாக ஒரு பாடலை இந்த வந்து வளமை போல நிகழ்ச்சி என்பதற்கு கொண்டு வருகின்றார் வளைகுடாமன். நீண்ட கால உறவு குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோஜ். அற்புதமான ஒரு பாடல், ஊரு விட்டு ஊர் வந்து என்ற திரைப்படத்திலிருந்து சொர்க்கமே என்றாலும் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இணைந்து கொள்ளுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலியகத்தில் இருந்து. அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியில் வந்து கலந்து இணைந்து தங்கள் விருப்ப பாடல்களை தந்துவிட்டு சென்றவர்களுடைய பாடல்கள் சொல்லோடு பாடல் நேயர் விருப்ப பாடலாக தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இன்று கொண்டுவரப்பட்ட பதங்களிலே தங்களுக்கு விருப்பமான ஒரு பதத்தை கொண்டு அதற்குரிய கருத்துக்களை எங்களோடு அளவலாவி பகிர்ந்து சென்ற உறவுகளோடு முதலில் வந்தவர் லண்டன் இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி சயந்தன் அவர்கள். கஸ்தூரி சயந்தன் இன்றைய 3வது நாள் நவராத்திரி விழாவின் நாயகியாம் அம்பாளை பற்றி அழகாக எடுத்துரைத்துவிட்டு ஒரு பாடலையும் பாடி காட்டிவிட்டு அவர் இன்று தனக்கு விருப்பமான பதமாக அன்னை என்ற பதத்தை எடுத்துக்கொண்டார் அல்லவா. அவர் அன்னை என்ற பதத்தை கொண்டு அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் கல்வியா செல்வமா வீரமா என்ற சரஸ்வதி சபதம் திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது. கஸ்தூரி சயந்தன் அவர்களே, உங்கள் பாடல் இப்பொழுது காற்றலையிலே.

மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டும்.

0: இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? கல்வியா செல்வமாதீரமா?
1: அவரை தொடர்ந்து வந்து இணைந்து கொண்ட நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள் சுகம் என்ற பதம் கொண்டு பல விடயங்களை பேசிவிட்டு ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் சுகம் சுகமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.

இது முன்னியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வளர்ப்பு பிராணிகளை பற்றி அழகாக பேசி மகிழ்ந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார் நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன். யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் சரவணா, நீங்கள் கேட்ட பாடல் வேட்டையாடு விளையாடு என்ற அரச கட்டளை திரைப்படுத்து பாடல். எங்கே அந்த பாடலை கேட்போமா?

நேர்மை உள்ளத்திலே நீங்கும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை தெரிந்தால் துன்பமில்லை. நேர்மை உள்ளத்திலே நீங்கும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை தெரிந்தால் துன்பமில்லை.

சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே அலங்கரிக்கும் அடுத்த பாடலை தருவதற்கு ஆசை என்ற பதம் கொண்டு அழகாக பேசி மகிழ்ந்து அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆசையை பற்றி அழகாக எல்லாம் எடுத்துரைத்துவிட்டு தை பிறந்தால் பலி பிறக்கும் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது. ஆசையே அலை போலே என்ற வரி கொண்ட ஒரு காவிய பாடல்.

சிறுவனிலே அவருடன் இணைந்து வந்த இணையர் அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் பொறுப்போடு வந்து அழகாக அன்பாக பேசி மகிழ்ந்து நல்ல கருத்துக்களை குடும்ப பாங்காக பகிர்ந்து கொண்டு சகிப்பு என்ற பதம் கொண்டு பேசிய அவர் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை கேட்கிறார். அந்த பாடல் ஔவையார் என்ற திரைப்படத்திலிருந்து. பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்ற கருத்தை தாங்கி வரும் பாடலாக ஒலிக்கின்றது. கேட்போமே அனுஷ்யா உங்களோடு நாங்களும்.

இருந்து முகம் திருத்தி ஏருடன் பேன் பார்த்து விரும்பி வந்ததன விளம்ப வருந்தின

அருமை பெருமை தெரிந்து, அருமை பெருமை தெரிந்து, அருமை பெருமை தெரிந்து நாதன் அன்புடன் இல்லற இன்பமடைந்திட பொறுமையன் நகையணிந்து பெருமைக்குள்ள வேண்டும் பெண்கள் பொறுமையன்.

கோபதாபம் தள்ள வேண்டும் கூடி நடந்து கொள்ள வேண்டும் கோபதாபம் தள்ள வேண்டும் கோடி செம்பம் குவிந்தாடும் குளிர்ந்த வார்த்தை சொல்ல வேண்டும் கோடி செம்பம் குவிந்தாடும் குளிர்ந்த வார்த்தை சொல்ல வேண்டும் நாடி மன

மது என்ற பதம் தாங்கி மதுவை பற்றி அழகாக அனுபவத்தோடு பேசிய அன்பு ஞானசேகரன் இறுதியிலே ஒரு பாடலையும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் தன்னுடைய விருப்ப பாடலாக குடிமகனே என்று வரியெடுத்து பாடும் வசந்த மாளிகை திரைப்படுத்து பாடல்.

வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து அன்பு சந்திரசேகரன் அவர்கள் இணைந்து அழகாக மாலை என்ற பதத்திலே மாலை நேரத்தை பற்றி அழகாக விரிவாக தெளிவாக கூறி மகிழ்ந்துவிட்டு தனக்கு மறக்க முடியாத ஒரு பாடல், அது விருப்பமான பாடல் என்று கேட்ட வேளையிலே அந்த பாடல் பாக்கிய லட்சுமி என்ற திரைப்படத்தில் இருந்த ஒரு அழியாத காவிய பாடல். அந்த பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற வரி கொண்டு இனிமையாக பாடி மகிழ வைக்கின்றது.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து சென்ற அன்பு உறவுகள் தங்கள் மனதுக்கு பிடித்த பாடலை கேட்ட வேளையிலே அந்த பாடல் அவர்களுடைய விருப்ப பாடலாக சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம் என்று ஒலித்தன. திட்டிக்கும் தேனான பாடல்களாகத்தான் இருந்தது என்று நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நன்றியும் வணக்கம் கூறும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழும் இசையோடு கலந்து என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதியம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

முதலில் பக்தி பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. நவராத்திரி தினத்தையொட்டி அந்த பாடலை தருகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள். அவர் தரும் அந்த பாடலை ஜெய்வீர பாண்டியன், கௌதமன், லட்சுசாரா, மதுசுரை, சிவசங்கரன், நற்பவி, மரபுயாள், தமிழ் இனியாள் இவர்களும் வளமை போல கேட்கும் வேளையிலே அந்த பாடல் தனி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ரக்ஷ ரக்ஷ ஜனம் மாதா என்ற பாடல்.

ஒலிக்க இருக்கும் நீர் நிறுத்தல் பாடலை தருகின்றார் பழமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் கேட்க இருக்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன் அவர்களோடு, சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி, வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் ஒலிக்கின்ற அந்த பாடல் தங்க பதுமை என்ற திரைப்படத்திலிருந்து காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான அந்த பாடல் முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

0: கலையலாம்
1: அழகலாம் அதங்கையது குலுங்கினிடம் கடந்திடும் குறுங்கு கடந்திடும் முகத்தில் முகப்பார்க்கலாம்
0: விரல் நகத்தில் பவழத்தில் நிறம் பார்க்கலாம் முகத்தில் முகம் பார்க்கலாம்.
2: அவரைத் தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் வந்தாள் மகாலட்சுமியே என்று வரியெடுத்து பாடுகின்றது இன்றைய நாளுக்காக உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து. பழமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து இந்த பாடலை ஒலிக்க வைத்திருப்பவர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்.

அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ கிருஷ்ணன் அவர்கள். நீல கடல் ஓரத்திலே நிலம் அள்ளி கொள்ளாமல் என்ற ஒரு பாடல். அந்த பாடல் திருமலை தென்குமரி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். டாக்டர் சீரழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு பல்குரல் வினோத குரல் அரசி எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவும் இணைந்து பாடும் அந்த பாடலை இன்று தன்னுடன் இணைந்து தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படுத்து பாடல். கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல்தான் அந்த பாடல். விரும்பி கேட்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள்.

அடுத்து வந்து கேட்கும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக ஆர் கே முரளி அவரையும் உலகத் தமிழரையும் அனைத்து கேட்கின்றேன் என்று கேட்கும் வேளை கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடல் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலிலே ஒரு தலை ராகம் திரைப்படுத்த பாடலாக கேட்போம்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒழித்துக் கொண்டிருக்கும் தினமும் மலரும் நேயர் நேரம் பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன.

இருக்கும் பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து தொடர்கின்றது. தலைமகனே கலங்காதே என்ற பல்லவியை சன்னங்களோடும் தரும் அந்த பாடலை வளமை போல இன்றும் நீண்ட கால உறவு நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் விஷ்வன் நாசார் நஜீபா ஜமான் தௌபிக் இவர்களும் அணிந்து கேட்கும் வழி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் அடுக்கு மல்லி என்ற திரைப்படுத்து பாடல். ஆயிரம் ஆண்டுகள் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன். நீங்கள் கேட்ட பாடல் யாமிருக்க பயமேன் சரவணன் பெரியசாமி ஜனனி தங்கம் இவர்கள் கேட்கின்றார்கள். இணைந்து நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த பாடல், கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என்று கூறும் இனிமையான பாடல் ஆனந்த ராகம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடலோடு இன்னும் ஒரு பாடல், அழகிய தமிழ் மகன் திரைப்படுத்த பாடல். எல்லா புகழும் எல்லா புகழும் என்று வரி எடுத்து பாடும் இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிகேட் செல்வை சந்தனராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

மாநிலம் பாலக்காட்டில் ரதீஷ், நீங்கள் தந்த பாடலை கேட்போமா? ஏன் இந்த மௌனம் என்ற திரைப்படுத்த பாடல் தெளிவுதான் ஜீவிதம் என்று வரை கொண்ட பாடலைத்தான் இன்று நீங்கள் பாட வைக்கின்றீர்கள்.

மழை வரப் போகுது என்ற இனிமையான பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று ஒலிக்கின்றது. வளைகுடாமன் நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ் உங்களுக்காக குவைத் நாட்டு நோக்கி பாடுகின்றது.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்துடுவோம். முன்னியல் தமிழ் வானொலியின் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் முதலில் அவர் பாடலை கேட்டு அடுத்த பாடல்களில் செல்வோம். நிலாவே நிலாவே என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடல் ஆகா எத்தனை அழகு என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னொரு பாடல் என்ன துயிரே என்ன துயிரே என்று வரியெடுத்து பீமா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இந்த பாடலை.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். காலங்களில் அவள் வசந்தம் அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர்

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். தாகம் தீர்ந்ததடி எண்ணமே என்ற வரி கொண்ட பாடல் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒழிக்கின்றது பாடல்.

ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடாவிலிருந்து உறவினர்கள் தந்த பாடல்களாக முதலில் வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடல் கேட்போம். மல்லிகை பூச்சரம் என்ற வரி பரோட்சைக்கு நிறமாச்சு திரைப்படத்து பாடல்.

அடுத்து ஒழிக்கும் பாடல் வன்குபரில் இருந்து இளவரசி தந்த பாடல். அட போயா போயா என்று கூறும் தர்மயுத்தம் பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். ஒழிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் கனடா வன்பவரில் இருந்து காஞ்சனா, நீங்கள் தந்த பாடலையும் கேட்போமே. ஆசைய காத்துல தூது விட்டு என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். அந்த பாடல் அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவர்கள் பாடலை தந்தவழியிலேதான் கனடா மொன்ரியல் மாநகரம் தனுஷனும் தன்னுடைய பாடலை தந்திருக்கின்றார். ஆண்டனி என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒலித்த உன்னை எண்ணி எண்ணி எண்ணி என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல் இனிமையாக பாடுகின்றது.

நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் யாசகம் என்ற திரைப்படத்து பாடலை கேட்போம். செந்தாளம் பூவே என்று வரி எடுத்து பாடும் இந்த பாடலை அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள்.

தொடரும் பாடல் கூட மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்கள் நீண்டகால உறவு தருகின்றார். பூங்கதவியை தாழ்த்தரவாய் என்ற ஒரு அற்புதமான காவிய பாடல் நிழல்கள் திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரைக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா. ரமணி, வழமை போல இன்றும் நீங்கள் கழுவுத்தி மூர்க்கன் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் அவ கண்ண பார்த்தா என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. கேட்கின்றோம் ஒலிக்கின்ற வேளையிலே.

சென்னை தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்புகின்றது. சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மீண்டும் ஒரு பாடல். கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி நீங்கள் தந்த பாடல் ஆசை இருக்குது நெஞ்சுக்குள்ளே என்ற பாடல் தான். நீரோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து இன்று அந்த பாடலை கேட்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்

முழுக்க இருக்கும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து ஒலிக்க வைக்கின்ற வளமை போல என்றும் நிவேஷன் முட்டாளாய் முட்டாளாய் என்ற என்னமோ ஏதோ என்ற திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்போம். அவர் இன்னும் ஈழமணி திருநாட்டில் தான் இருந்து கொண்டு இன்று பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். ஆனந்த ராகம் என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த வழியில்தான் எல்லோரையும் போல் இன்று ஒலிக்க வைக்கும் ஒரு பாடல் கன்னடா மொன்றியல் வளமை போல என்றும் இறுதிப் பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள் ஒரு பாடலை. அந்த பாடல் காற்றலையிலே கடந்து வர காத்துக் கொண்டிருந்து ஒலித்து நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக ஒலிக்கின்றது. கேட்போமே அந்த பாடலை. அபூர்வ ராகம் திரைப்படத்திலிருந்து அதிசய ராகம் ஆனந்த ராகம் என்று பாடுகின்றது.

ஒரு பகுதியில் நாங்கள் இதுவரை நிலவும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ வைத்து சென்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்வினை சந்தித்து நிலவும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ வைத்து சென்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்வினை சந்திக்கின்றேன் உங்களை என்று கூறி காற்றலிருந்து இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டு விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: கடுமையான
1: பாட்டை போடுங்க ஜி.
2: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.